வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 12 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை.

நேரம் காலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேர்கள் கேட்கவிருப்பது குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 91, அதிகாரம் இனியவை கூறல். இன்சொலால் ஈரம் அழையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். குரலும் விளக்கமும் மீண்டும். இன்சொலால் ஈரம் அழையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். மணிக்கு முன் செல்லடா நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல், 10:00 போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா, 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக இடம்பெறும், 12:50 சேர்ந்திசை அதனைத் தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். பகல் 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மாரக்கா அவர்களுடன் நேர்முகம், 1:55 பாடல் ஒன்று. இரண்டு 15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிச்சாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:00 திரைகானம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 மனோரஞ்சிதம், 8:30 வானொலி நாடக விழா 2026, 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை, 11:00 வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Neena Arkel. State governments of Bihar and Assam have decided to withdraw cases and other legal proceedings initiated against people who participated in protests over the alleged NEET UG examination irregularities. Bihar State Home Department assured that it will immediately initiate the legal process to withdraw all first information reports, FIRs, criminal complaints and show cause notices against agitators registered before 6 p.m. on 26th of July. As per the official statement, persons arrested or detained in connection with cases filed prior to the deadline will be released immediately. The government also guaranteed that no future direct

போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்தி நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாயினி கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவை. மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும், அறம் தடைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர்த்துடிப்பு மிக்கவை.

0: கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல், நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர்த்துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளைச் சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதிற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மெய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்கு சீடராக வேண்டுமென்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திர வாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் மகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது. நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ளக் குடைந்து நீராடாதே. வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், உரை நூல்கள் வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்துக்கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது பொக்கிஷம் புதையல் அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காற்றி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது. ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூடப் பேசும். அதன் மொழிகூட கற்பதற்கு சுலபமானது. உண்மையை உபாசிக்கும்போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌடி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவையாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன். அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
3: நேரம் காலை 6:15. உள்ளத்தில் ஒளிரும் ஓர் நம்பிக்கை வாழ்க்கையை வலிமையாக்கும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சி தரும் என்ற நல்வார்த்தையுடன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்தியலை 999 கிலோ ஹெட்ஸில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

கேட்ட பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. உங்கள் உள்ளத்தில் உண்மையை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான மற்றும் விரும்பும் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்.

கேட்ட பாடல் பி. ஜெயச்சந்திரன் பாடியது. இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறான்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-50%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமித்தாக்சம், இதனை 50 ml என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளை ஈயின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் சிர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்திகள் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்த உடனே 5% விதைகளை போட்டு பாலித்தீன் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடவிற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டு கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒற்றுணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு 1 முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுனை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமித்தாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசப் 35 என்ற மருந்தை 0.5 ml என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை

0: சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார் நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார் நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி 29/7/2026 மற்றும் 30/7/2026, அதாவது நாளையும் நாளை மறுநாளும் 2 நாட்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பிசிபலாபாத் மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமூன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், சூப் மிக்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003, அலைபேசி எண் 9488518268, மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை: கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் 1 கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003, அலைபேசி எண் 9865006933, மின்னஞ்சல் rice@tnau.ac.in. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த

0: நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாகு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்னினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும்

0: மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார்.

0: ஆட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25 முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12 வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:56.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: உலகளாவிய வானிலை மாற்றங்களில் மிக முக்கிய பங்காற்றும் எல்நினோ நிகழ்வு தற்போதைய சூழலில் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் பெரும் கவலைகளை ஏற்படுத்தி வருகிறது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் கடல் மேற்பரப்பு நீரின் வழக்கத்திற்கு மாறான வெப்பமயமாதலே எல்நினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள காற்று வீசும் திசையையும் மழைப்பொழிவு வடிவங்களையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. குறிப்பாக பருவமழையை மட்டுமே பிரதானமாக நம்பி வாழும் இந்திய துணைக்கண்டத்தின் விவசாயத்துறைக்கு எல்நினோ எப்போதுமே

0: ஒரு சவாலான காலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்திய விவசாயத்தின் முதுகெலும்பாக விளங்குவது தென்மேற்கு பருவமழை காலமாகும். எல்நினோ தீவிரமடையும் ஆண்டுகளில் இந்த வழக்கமான பருவமழை பொழிவு பெருமளவில் பொய்த்து போகிறது அல்லது காலதாமதமாகவே தொடங்குகிறது. மழைப்பொழிவில் ஏற்படும் இந்த மாற்றம் நாட்டின் ஒட்டுமொத்த நீர் ஆதாரங்களையும் வற்ற செய்கிறது. ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறைவது ஒரு புறம் இருக்க, நிலத்தடி நீர்மட்டமும் மிக வேகமாக கீழ்நோக்கி செல்கிறது. இத்தகைய சூழல் பாசன வசதி கொண்ட நிலங்களையும் வானம் பார்த்த பூமிகளையும் ஒரே நேரத்தில் வறட்சியின் பிடிக்குள் தள்ளுகிறது. எல்நினோ போன்ற இயற்கை சீற்றங்களை முற்றிலுமாக தடுக்க முடியாவிட்டாலும் முறையான திட்டமிடல் மூலம் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும். பாரம்பரிய நீர் மேலாண்மை முறைகளை தாண்டி சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுட்பங்களை நோக்கி விவசாயத்துறை நகர வேண்டியது அவசியமாகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை தாங்கி வளரக்கூடிய சிறுதானியங்கள் மற்றும் பயறு வகைகளை மாற்று பயிர்களாக பயிரிடுவது மண்ணின் வளத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காக்கும். கூட்டு முயற்சியும் விழிப்புணர்வும் மட்டுமே இத்தகைய பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான நிலையான தீர்வாக அமையும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது.
1: வணக்கம், நான் தீபக் வெங்கடாச்சலம், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். சுற்றுச்சூழல் சார்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறோம். எங்கள் குழுவின் பெயர் சூழல் அறிவோம். நோக்கமானது சூழலை அறிந்து கொள்வது சூழலை பாதுகாப்பதற்கான முதல் படி என்பதின் அடையாளமாக கொண்டது. நாங்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் கல்வி, சூழலியல் விழிப்புணர்வு, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை சார்ந்து பணியாற்றி வருகிறோம். இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் 3வது மற்றும் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறியப்படும் எலத்தூர் குளம் மற்றும் நாகமலை குன்று, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இவ்விடங்களை கடந்த 5 ஆண்டுகளாக ஆவணப்படுத்தி அரசுடன் சேர்ந்து பாதுகாத்து வருகிறோம். எப்படி நாங்க இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து ஒரு தொழில்நுட்பத்துறையில் இருந்துட்டு வந்தோம் அப்படிங்கறத இங்க முக்கியமான ஒரு கேள்வி. 2015 வருடத்துல சென்னையில ஓஎம்ஆர் ரோட்ல பணிக்கு போயிட்டு திருப்பி வந்து நாங்க வீட்டு இருக்கும் போது எப்பவும் போல ஒரு நாள் தான் அது, திடீர்னு

நவம்பர் 30 டிசம்பர் 1 வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் இரவு காலையில் எழுந்து பார்க்குறோம், சுற்றிலும் தண்ணி, கரண்ட் கிடையாது, மொபைல் சிக்னல்ஸ் போயிடுச்சு, எங்களால் வெளியே எங்கேயும் போக முடியல. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்போ தான் எங்களுக்கு, எனக்கு குறிப்பாக, சூழல் பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஒரு தேடல் வர ஆரம்பிச்சது. ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது, இது நல்லா இருந்துட்டு இருந்த காலம் தானே, ஏன் மாறுச்சு அப்படிங்கிற அந்த தேடல் இப்போ உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக நம்ம சுற்றுச்சூழல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய பேருக்கு அது ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், இதெல்லாமே பள்ளியிலும் படிக்கிறோம், கல்லூரியிலும் படிக்கிறோம். ஆனா ஒரு நம்ம சுற்றி இருக்கிற சூழல் குறித்து எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருமே எழுப்ப வேண்டியது இருக்கு. இந்த உரையாடலை கேட்குற நீங்க டக்குன்னு உங்களோட மாவட்டத்தில் எவ்வளவு ஆறுகள் இருக்குன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. 99% மக்களுக்கு அது தெரியாது. ஒரு ஈரோடு மாவட்டமாகட்டும், சென்னை மாவட்டமாகட்டும், அதில் எத்தனை பிரதானமான ஆறுகள் இருக்கு, அதை சார்ந்த கிளை ஆறுகள் எவ்வளவு இருக்கு, அதை சார்ந்த சின்ன சின்ன சிற்று ஓடைகள் எவ்வளவு இருக்கு, சின்ன ஓடைகள் எவ்வளவு இருக்கு. இல்லையே வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஓடை போயிட்டு இருக்கும், நம்ம அதை வந்து சாக்கடையாக கூட பார்த்துருந்துருப்போம். ஆனால் அது பார்த்தா அது ஒரு பெரு ஆறோட ஒரு கிளை ஆறாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப நம்ம சுற்றி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி அருகாமையில் என்ன ஒரு சூழல் இருக்கு அப்படி தெரிஞ்சுட்டா தான் அதை பாதுகாக்கிறதுக்கான இடத்துக்கே நம்ம நகருவோம். ஸோ இது ஏன் இந்த காலத்துல தேவை அப்படிங்கிறப்போ, இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகிட்டு இருந்திருக்கு. ஐபிசிசி, உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை எல்லாமே வந்து இது ஒரு சிவப்பு எச்சரிக்கை, உலகத்துல இருக்க அனைத்து நாடுகளுக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிவப்பு எச்சரிக்கை அப்படிங்கிறது முழு மனித குணத்திற்குமானது, வேர்ல்டுக்கு எல்லா ஹியூமனிட்டியும் இதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அறிவியலாளர்கள் தொடர்ந்து அதுக்கான வார்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது போக கடந்த 10 ஆண்டுகள், 2015 வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தோம்னாலே 2016-17 வரதா புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஒக்கி புயல், கஜா புயல், திருப்பி வந்து 16-17 சென்னை தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய வறட்சி, 20-23-24 வரைக்கும் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் போது பெரும் வெள்ளங்கள், திருநெல்வேலியில வெள்ளம், தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளம், இந்த மாதிரி கண் கூட நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து ஒரு காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடும் விளைவுகளை சந்திச்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் தான் இனி தொடரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்த விளைவுகள், கார்பன் எமிஷன்ஸ் அதிகப்படுத்தினது, நிலப்பயன்பாட்டு மாற்றத்தை அதிகமாக பண்ணினது, இதனால இதை நம்ம அனுபவிச்சு. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான், ஒரு நாளில் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது 2-3 தலைமுறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இதற்கு திருப்பி குறைந்தது 1-2 தலைமுறைகள் இதை நோக்கி பணியாற்றும் போது இதற்கான தீர்வுகளை நோக்கி மனித இனம் செல்ல ஆரம்பிக்கும். அதற்கான முதல் படியாக நமது தலைமுறை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நாம என்ன பண்ண அப்படிங்கிறப்போ, முதல்ல தனிநபரா நான் சொல்ற சில விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும். நம்மளுடைய நுகர்வை குறைச்சுக்கணும். உங்க வீட்டுல ஒரு 100 பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த 100 பொருள்ல அன்றாட வாழ்வில் எவ்வளவு பொருள்கள் பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. ஒரு 10-15 பொருள் கூட நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. மீதி எல்லாமே ஆசைக்கோ அழகுக்கும், யாரோ சொன்னார்களோ, யாரோ வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு வாங்கின ஒரு பொருள்களாக தான் இருக்கும். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு விர்ச்சுவல் ரிசோர்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு வளம் இருக்கு, நீர் தேவை இருக்கு, இதெல்லாமே இருக்கு. அப்ப நம்ம பொருள்கள் பயன்பாட்டை குறைக்க குறைக்க இந்த உலகத்தினுடைய இயற்கை வளங்களை எடுப்பதும் பயன்படுத்துவதும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இயற்கை வளங்களை எடுப்பதும் பயன்படுத்தும் குறையறப்போ சூழல் பாதுகாப்பு தானா வர ஆரம்பிக்கும். இது முதல் கட்டமா தனிநபரை நம்ம என்ன செய்யலாங்கிறப்போ, முதல்ல இன்னிலிருந்து தேவையான பொருள்கள் மட்டும் வாங்குவதை மையமாக கொள்ளுங்கள். பிறகு முடிந்த வரைக்கும் மின்சார பயன்பாடு, பொது போக்குவரத்து பயன்பாடு, இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள ஆரம்பிங்க. எங்கெங்க கார்பன் எமிஷன்ஸ் இருக்கும், நம்ம வாழ்க்கையே முழுவதும் காலையில் எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் கார்பன் எமிஷன்ஸ் இருக்கும், அங்க எங்கெங்கெல்லாம் கட் ஷாட் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. முதல் நீங்க எங்க பண்ண முடியும், அடுத்து நீங்க பயன்படுத்தும் நிறுவனம் ஆகட்டும், பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், கல்லூரிகள் ஆகட்டும், அந்த பகுதிகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்து நெகிழி, நெகிழி பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டு விட்டு ஒரு நெகிழி கூட வெளியே போறது இல்லை. நான் அரசு சொல்ற மாதிரி முறையா அதை பயன்படுத்தி பிரித்து தரம் பிரித்து கொடுக்கிற அப்படிங்கறது கேள்வி உங்களுக்கு எழுப்பிக்கங்க. பிரித்து கொடுப்பவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரை பிரித்து கொடுப்பாதவர்களுக்கும் அதை பிரித்து கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நெகிழி பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த தீர்வு அப்படிங்கிறது அதை ரிஃப்யூஸ் பண்றதுதான். ஆரம்ப கட்டத்திலேயே எங்கெங்கெல்லாம் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து உணவு, குறைந்த தூரம் பயணித்த உணவு மிகச்சிறந்த உணவு. The food that is less traveled is the best food to consume. இது ஃபுட் மைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஐரோப்பால இருந்து வர ஆப்பிள், நியூசிலாண்ட்ல இருந்து வர கிவி இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதுக்கான பயண தூரம், அந்த பயண தூரத்திற்கான கார்பன் எமிஷன்ஸ், வாகன பயன்பாடு, இதெல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம உள்ளூர்ல நமக்கு அருகாமையில் கிடைக்கும் காய்கறிகள், பழங்கள், எண்ணெய்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம். இது ஒரு தனிநபரை நம்ம என்ன நல்லா செய்யலாம் அப்படிங்கறத நான் இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த எபிசோட்ல அரசா என்ன செய்யலாம், இன்னும் வந்து இதை பத்தி எப்படி எல்லாம் விரிவா பாக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்.

இதுவரை இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

கேட்ட பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களையும்

0: பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர துபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளாா்.

0: நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மனோவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. தொடர்வது சேவை செய்திகள்.
2: சின்னத்தடாகம் துணை மின் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு: ஆனைக்கட்டி, நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை ஒரு பகுதி, பெரிய தடாகம், சின்ன தடாகம், பாப்பநாயக்கன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையிடமிருந்து வந்துள்ள பத்திரிகை செய்தி: நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான

0: தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறை அவசியமாகிறது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இத்திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசரகால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நம்ம ரெயின்போ எஃப்எம் 103ல
3: இந்த ஹெப்படைடிஸ் பி வைரஸ், சி வைரஸ் அதுதான் உயிர்கொல்லி இந்த வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பாதிச்சதுன்னா இப்போதுமே கிரானிக் ஹெப்படைடிஸில் 6 மேலே சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகும், சில பேர்த்துக்கு லைஃப் லாங் இருக்கும்.
2: இன்று உலக ஹெப்படைடிஸ் தினத்தையொட்டி காலை 9 ஹெப்படைடிஸ் குறித்த விழிப்புணர்வு தகவல்களையும் நோய் தடுப்பு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க.
0: நேர்களே, இன்று காலை 10 போவோமா ஊர்வலம் ஜென்ஸ் ஆஃப் இந்தியா நிகழ்ச்சி இடம்பெறும், கேட்க தவறாதீர்கள். அதனைத் தொடர்ந்து 10:30 கவிதையும் கானமும். மதியம் 3:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல் எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மாரக்கா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 8:00 மனோரஞ்சிதம் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். தெவிட்டாத தேன் அமுதங்களுடன் உங்களுடன் நான் குமுதா.

0: விளம்பரத்திற்கு முன்பு கேட்ட பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக இசையமைத்து பாடியுள்ளார் ஏ எம் ராஜா.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: கேட்ட பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன். திரைப்படத்திற்காக பி லீலா ஜிக்கி பாடியது.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேரம் 7:47. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் தெவிட்டாத தேன் அமுதங்களுடன்.

கேட்ட பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

கேட்ட பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியது. இசை வி குமார். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

கேட்ட பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் கங்கை அமரன் பாடியது. இசை இளையராஜா. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

கேட்ட பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் ஜெயச்சந்திரன் பி சுஷீலா பாடியது. இசை இளையராஜா. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரட்டை வால் குருவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

0: கேட்ட பாடல் தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனதை மயக்கும் பாடல்களுடன் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

கேட்ட பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக உமாரமணனுடன் இசையமைத்து பாடியிருந்தார் இளையராஜா. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா.

டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். வர வல்லப ரமணா. ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:32:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலேனி மனதிற்கு இசைந்த மணாளன், ஹரிகேசர்.

அரிகேசன் நல்லூர் முத்தையா பாகவதர் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக காதி மோதி வாதாடும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சந்திர கவுன்ஸ் ராகம், சந்த தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 10 மணி.
1: தற்போது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15.89 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5.80 கோடி மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், விந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குட்டி கிராமங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எந்த ஊரை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பார்த்தீங்களா, பேசிட்டே இருந்ததுல ட்ரெயின் வந்ததை கூட கவனிக்கல பாருங்களேன். சரி, எல்லாரும் முதல்ல ட்ரெயினில் ஏறுங்க, போக போக நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாரும் என் கூட சுற்றி பார்க்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க செண்பகத்தோப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை, தொழில் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 8 மணி நேரம் ஆகும். நம்ம ஒரு பாட்டு கேட்டே போலாமா?

மணி 10 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்ருக்கீங்க போவோமா ஊர் கோலம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நம்ம இறங்கிட்டோம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்ம பஸ்ஸில் தான் போயாகணும். இப்போது நம்ம பஸ் ஏறிடலாமா? பஸ் ஏறினதுமே பாருங்களேன், நகரத்தோட சத்தம் மெதுவாக கம்மியாயிட்டே இருக்குது. ஆஹா, இங்கே வந்ததுமே பால்கோவா ஸ்மெல் எப்படி வருது பாருங்களேன். சரி, நம்ம திரும்பவும் கோயம்புத்தூருக்கு போகும்போது பால்கோவா வாங்கிட்டு போகலாம். எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வந்துட்டு பால்கோவா வாங்காமல் போக முடியும்? அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே பாருங்களேன், சுற்றியும் பச்சை பசேல்னு வயல், அதுக்கு நடுவில் வீடு, பெரிய பெரிய மரம், வளைஞ்சு வளைஞ்சு போகிற ரோடு, காடு, தோப்பு அப்படின்னு ஊரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அங்கங்கே ஆடு மாடு மேய்கிறது, பம்பு செட்டில் விளையாடிட்டுருக்க குழந்தைங்க, முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். மாங்காய் தோப்பில் மாங்காய்லாம் நிறைய இருக்குது, போகிறப்போ நம்ம மாம்பழமும் வாங்கிட்டு போயிடலாம். சரி, நம்ம வந்து செண்பகத்தோப்பு வந்துட்டோம், இப்போ பஸ்லேருந்து கீழே இறங்கிடலாமா? இப்போது நம்ம செண்பகத்தோப்பு கிராமத்துக்குள்ளே நுழைய போகிறோம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் நடந்து தான் போகணும், அதனால் பார்த்து கவனமாக வாங்க. பாருங்களேன், இந்த ஊருக்குள்ளே வந்ததும் வண்டி ஹார்ன் சத்தம் ஒன்றுமே கேட்கல, கூட்ட நெரிசல் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குல்ல. அதுக்கு பதிலாக பறவைகளோட சத்தம், இலைகள் அசைகிற சத்தம், தூரத்தில் ஓடக்கூடிய தண்ணீரோட சத்தம் அப்படின்னு நிறைய அந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லா வீடும் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக பழமையான வீடுகள் மாதிரி கட்டியிருக்காங்க. பாதி பேரோட வீட்டில் பெரும்பாலும் நெசவு தான் தொழிலாக இருக்குது பாருங்களேன், இன்னும் பாதி பேர் விவசாயம் பண்ணுறாங்க. சரி வாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் நடப்போம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் மரத்தோட அந்த மரக்கிளையை பாருங்களேன், ஏன்னா இந்த காட்டோட ஒரு அதிசயம் அங்கே தான் இருக்குது. யார் சொல்கிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சாதாரண அணில் கிடையாதுங்க, சாம்பல் நிற ராட்சத அணில் இந்த ஊரில் தான் இருக்குது. சாதாரண அணிலை விட பல மடங்கு பெருசு, வாலை மட்டும் பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவர வேகம் பார்க்கவே கண்ணு மிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி இந்த அணிலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 1989 வருஷம் இந்த சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. நாம் இங்கே நிற்கிற காடு சாதாரண காடு கிடையாது. ஒரு 480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கடல் மட்டத்திலருந்து 100 மீட்டர் முதல் 2010 மீட்டர் உயரம் வரைக்கும் பரவி இருக்குது. இதுக்கு நடுவில் தான் இந்த செண்பகத்தோப்பு அமைஞ்சிருக்கு. இங்கே தான் இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம். ஒரு பக்கம் பாருங்களேன், பெரியாறு புலிகள் காப்பகம் இருக்குது. இன்னொரு பக்கம் மேகமலை எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்களேன். அதாவது விலங்குகளுக்கே ஒரு பெரிய ராஜ்யம் மாதிரி இருக்குல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா? நடந்து போகும்போது ஏதாவது பெரிய காலடி தடம் தெரிஞ்சதுன்னா பயப்பட வேணாம்,

ஏன் அப்படின்னா அது யானையோடதாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த காட்டில் யானைகள் நிறையா இருக்குது. சிறுத்தைகள் இருக்குது, மான் இருக்குது, காட்டுப்பண்ணி இருக்குது, சிங்கவால் குரங்கு இருக்குது, நீலகிரி லங்கூன் இருக்குது, இந்த மாதிரி பறக்கும் அணில் கூட நிறையா இருக்குது. ஆனால் அவங்க எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்களே தவிர நம்ம கண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் தென்பட மாட்டாங்க. அதுதான் இந்த காட்டு வாழ்க்கையோட ரகசியம். சரி, இப்போ கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்களேன். ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதில்ல, வாங்க அங்க என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, கொஞ்ச தூரம் வந்துட்டோம். இங்க பாருங்களேன், பேச்சியம்மனோட கோயிலோட தெரியுது. ஆஹா, இந்த தண்ணீரை பாருங்களேன், கண்ணாடி மாதிரி எவ்வளோ தெளிவா இருக்கு. இங்க காலை நினைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தா போதும், மனசுல இருக்கிற பாதி பிரச்சனை மறந்துடும் போல. இருங்க, இங்க நின்று நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அடடா, இங்க பாருங்களேன், கிளிமூக்கு மாங்காயி. வாங்க ஒரு பாட்டு கேட்டுட்டே இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டே இந்த செண்பக தோப்பை சுத்தி பார்க்கலாம்.

0: நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு அப்படிங்கிற ஊரை தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே மலையை நோக்கி மேலே போக போகிறோம். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமாக வாங்க, ஏன்னா பாதை கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்கும். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் கிடைக்க போகிற காட்சி இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க வச்சிடும். நம்ம இலக்கு இப்போ என்ன அப்படின்னா, அங்கே மேலே இருக்கக்கூடிய மீன் வெட்டி அருவி தான். நடக்க ஆரம்பிச்சவனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், கீழே இருந்த வெயில் இங்க அவ்வளவா தெரியாது. மரங்கள் எல்லாம் இயற்கையாவே ஒரு பெரிய குடை மாதிரி நிழல் கொடுக்க ஆரம்பிக்கும் பாருங்களேன். மேல போக போக குளிர் இன்னும் அதிகமாகும், காட்டோட வாசனை இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் அமைதியாக நின்று கேட்டு பாருங்களேன் என்னென்ன சத்தம் கேட்குதுன்னு. பறவைகளோட குரல், காற்றுல அசையக்கூடிய கிளைகளோட சலசலப்பு. இப்போ கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா, இந்த பாதைகளில் பல வருஷமாக மக்கள் நடந்திருக்காங்க. இந்த காடு எத்தனை கதைகளை பார்த்துருக்கும் அப்படின்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும், காது கொடுத்து கேட்டு பாருங்களேன். ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குதுல்ல, அது வேற எதுவும் இல்லை, அந்த அருவியோட சத்தம் தான். நம்ம இன்னும் அருவியை பார்க்கவே இல்லை, ஆனால் அருவி நம்மளை வரவேற்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. சரி வாங்க கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்து போகலாம். அதோ பாருங்களேன் நம்ம வந்துட்டோம். மீன் வெட்டி அருவி நம்ம முன்னாடி எப்படி கம்பீரமாக நிற்கிது பாருங்களேன். மலையோட உயரத்துலேருந்து வெள்ளை நிற தண்ணி கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இயற்கை வரைந்த ஓவியம் மாதிரி இருக்குல்ல. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அருவி விழக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும், மனசில் இருக்கிற கவலை கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு போயிடும் இல்லையா. சரி இப்போ நாம் ஐயனார் கோயில் போகலாம். இந்த காட்டோட நடுவில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கோவில் பல வருஷமாக இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையின் அடையாளமாக இருந்துட்டு இருக்கு. கோவிலுக்குள்ளே நுழையும் போது ஒரு விதமான அமைதி கிடைக்குதுல்ல. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய சத்தம் இல்லை, யாருக்கிட்டேயும் ஒரு அவசரம் இல்லை, இங்கே இருந்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதி மட்டும் கிடைக்குதுல்ல. சரி இப்போ ஒரு நிமிஷம் எதுவும் பேசாமல் சுற்றி பாருங்களேன். அந்த மலையை பாருங்கள், எத்தனை ஆயிரம் வருஷமாக அங்கேயே நின்றுட்டு இருக்குது. இந்த காடுகளை பாருங்கள், எத்தனை உயிருக்கு வீடாக இருக்குது. அந்த அருவியை பாருங்கள், எத்தனை தலைமுறைக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கு. அந்த ஓடையை பாருங்கள், எத்தனை குழந்தைங்களோட சிரிப்பை பார்த்துருக்கு. அந்த பறவைகளோட குரலை கேட்டு பாருங்களேன், இயற்கை இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே இருக்குல்ல. நகர வாழ்க்கையில மறந்து போன ஒரு அமைதிய இந்த இடம் நமக்கு நினைவூட்டுதுல்ல. இது எல்லாம் சேர்ந்தது தான் செண்பகத்தோப்பு. இது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் கிடையாது, இது இயற்கையினுடைய அரவணைப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வனவிலங்குகளோட வீடு. சரி நேரமாயிருச்சு.

நம்ம ட்ரெயினுக்கும் நேரமாகிறோம். வாங்க கிளம்பலாம். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டு பால்கோவா வாங்காமல் எப்படி போக முடியும்? வழியில் நல்ல பால்கோவாவாக வாங்கிக்கலாம், கூடவே மாம்பழமும் கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செண்பகத்தோப்போட நினைவுகளோடு சேர்ந்து இந்த இனிப்பையும் கொண்டு போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம செண்பகத்தோப்பை சுற்றி பார்த்தோம். மலைகளையும் ரசித்தோம், காடுகளையும் ரசித்தோம், அருவியையும் ரசித்தோம், இயற்கையோட கொஞ்ச நேரம் வாழ்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு ஊர் இன்னொரு கதையோட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு செண்பகத்தோப்பை சுற்றி காமிச்சது உங்கள் ஆர்ஜி மனோன்மணி. நன்றி நேர்களே.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் எஃப்எம் 103 ரெயின்போ. நாம் இணைந்திருக்கும் இந்த நேரம் கவிதையும் கானமும் ஒலிக்கும் நேரம் இது. சேலை வாழ்க, பண்பாடு வாழ்க, நெசவாளியின் கைவண்ணம் வாழ்க, கைத்தறியின் பெருமை ஓங்குக, பெண்களின் அழகு மலர்க, பாட்டி அணிந்த சேலை, அம்மா அணிந்த சேலை, மகள் அணியும் சேலை, தலைமுறைகளின் நினைவுகளை ஒரே மடிப்பில் சுமக்கும் அழகிய பாரம்பரியம் சேலை. இம்மங்கையர்க்கு சேலை கட்ட துவங்கிய நாளிலிருந்து அப்பாவும் அண்ணன்மார்களும் வாங்கி தந்து கொண்டிருக்கலாம் சேலைகளை. ஆனால் அவைகளெல்லாம் தன் மாமன் வாங்கி தரும் சேலைக்கு ஈடாகுமோ? கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மஞ்சு விரட்டு திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகள் தேவாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சேலை ஒரு கவிதை, நூல் இலைகள் அதன் எழுத்துக்கள், வண்ணங்கள் அதன் சொற்கள், மடிப்புகள் அதன் வரிகள், அணிகின்ற பெண்ணே அதன் கவிஞர், அழகே அதன் அர்த்தம். பட்டுச்சேலை என்றால் ஜரிகை வேலைப்பாடுகள் இல்லாமலா? பளபளக்கும் ஜரிகை சேலையை அவள் உடுத்தி வந்தால் சலக்கு சலக்கு என்று மனசை ஒரு கலக்கு கலக்கி விடுகிறதோ. சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக பழனி பாரதியின் பாடல் வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அருண்மொழி சுஜாதா பாடிய பாடல், கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

நெய்த கதை இது, நூற்றாண்டு வாழும் கலை இது, நம் பாரம்பரியத்தின் பெருமை இது, தலைமுறை காக்கும் சேலை இது, நெசவாளியின் விரல்கள் பேசும், நூல் இலையில் கனவுகள் பூக்கும், கைத்தறியில் பிறந்த சேலை காலம் கடந்தும் பெருமை சேர்க்கும், வானத்தின் நீல வண்ணம் கடல் நீரில் பிரதிபலிக்கும், அது பார்ப்பதற்கு வண்ண சேலையை நீட்டி வைத்த தோற்றத்தை காட்டும். இங்கே செவ்வானமே சேலையை கட்டி வீதியில் வருகிறதாம். என்னே கற்பனை! கேளுங்கள் கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மொழி திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் பாடல் வரிகள், வித்யாசாகர் இசையில் ஜெஸ்லி கிஃப்ட் பாடிய பாடல்.

சிவப்பு சேலை செந்தாமரை, மஞ்சள் சேலை பொற்கதிர், பச்சை சேலை இயற்கையின் வண்ணம், நீலச்சேலை வானத்தின் நிறம். வண்ணங்கள் பல இருந்தாலும் சேலையின் அழகு ஒன்றே. பட்டின் மென்மை, பொன்னின் மினுமினுப்பு, பார்க்கும் கண்களுக்கு பேரின்பம். மங்கையின் மேனியில் தவழ்ந்திடுமே மணமகளின் அழகிய அணிகலன். சேலை கட்டிய மங்கையின் அழகு வண்ணம் பூசிய ஓவியம் போல வாழ்வில் மலரும் அழகிய கலை. வண்ணச் சேலை அசைந்தாட வானவில்லும் வெட்கம் கொள்கிறது. திருமணத்தில் மங்கையின் அழகு திருவிழாவில் மகிழ்ச்சியின் வண்ணம். தாயின் அன்பின் பாரம்பரியம், பாட்டியின் நினைவில் பாசம். சேலை என்றால் பலவித பூக்கள் மலர்ந்திருக்கும். இந்த செண்பகப்பூ போல சேலை உடுத்திய சின்ன பொண்ணு சொல்கிறாள், நீ போகும் வழி என் சேலை என்று. மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருக்கிறார் இளையராஜா. கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

சேலை என்பது நம் நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு, அழகு மற்றும் அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஓர் உன்னதமான ஆடையாகும். சேலை பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் இடம்பெற்று கிராமிய வாழ்க்கை முதல் நவீன நகர வாழ்க்கை வரை அழகு சேர்க்கிறது. நாட்டுப்புறங்களில் பருத்திச் சேலையும் விழாக்களில் பட்டுச் சேலையும் பாரம்பரிய அழகின் அடையாளங்களே. காலங்கள் மாறினாலும் சேலையின் சிறப்பு மாறாது. நம் நாட்டின் பெண்களின் பெருமையாக தலைமுறைகள் கடந்து வாழட்டும். கிராமத்து இசை என்றாலே அதில் வேட்டி சேலை இல்லாமல் இருக்காது. இப்பாடலின் நாயகி பளபளக்கும் பஞ்சுமிட்டாய் வண்ணத்தில் சேலையை கட்டி வர நாயகன் வெள்ளை வெளேர் என்று தும்பைப்பூ வண்ணத்தில் வேட்டியை உடுத்தி வர எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக கஸ்தூரி ராஜாவின் பாடல் வரிகளுக்கு தேவாவின் இசை. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கவிதையும் கானமும் தரும் நிறைவு பாடல்.

0: இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் எஃப்எம் 103 ரெயின்போ. நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். உங்களோடு நான் முனைவர் திருமூர்த்தி சிவகுமார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 உங்களுடைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: இன்னும் சில நொடிகளில் 11 செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:00. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

போஸ் படத்திற்காக கிருஷ்ணகுமார் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டாலே இனிக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:29.

கேட்டாலே இனிக்கும் ஒழித்து கொண்டிருக்கும் நேரம் 11:39. இனி லவ் டுடே படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 சங்கீத சாரல் ஆர். அருணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை. 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மாரக்கா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். இரண்டு 30 ஊர்புறத்துறை நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரையிசை, 6:00 நிகழ்ச்சி நிரல். பா மாலை 6:40 முல்லை வனம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம். நாடாளுமன்றத்தில் இன்று 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னாள் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை. பட்டுக்கோட்டை எஸ்கேடி ராஜேந்திரன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை கேட்கலாம். கிளாமங்கலம் கே என் ரகுபதி அவர்கள் தவில். 11:00 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து வானிலை அறிக்கை. இதுவரை நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called NILAL. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமே போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எதனா போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: that we end this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்கம். முதலில் நாராயண நின்ன, புரந்தரதாசர் தேவர் நாமா.
2: நாரா

இதுவரை சங்கீத சாரலில் ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சி.

எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு

0: நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 $3,000 கோடி வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான July 28 ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. Nadda குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4 தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இரு நாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தேதி கல்லேயிலும் 2 போட்டி ஆகஸ்ட் 23 தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை

0: வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது சேந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக சேந்திசையில் ஹம் ஹோங்கே என தொடங்கும் ஹிந்தி மொழி பாடல்.

0: சேர்ந்து செய் கேட்டீர்கள்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது

0: எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் இமயமலை என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா.
1: சரி, இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். திருநர் மக்களை எப்படி கூப்பிடணும், அதாவது திருநங்கைகளை திருநம்பிகளை எப்படி கூப்பிடணும் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் வந்து சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க.
2: இப்போது திருநங்கைகள் மட்டும் கிடையாமல் பால் பண்மினர்களும் இருக்கிறாங்க. என்னென்னா வந்து இப்போ ஒருத்தரை வந்து என்ன வெளிச்சொல் வச்சு அவங்களை கூப்பிடணும், எப்படி அப்படின்னா நிறைய வந்து கேலிக்கிண்டலான சொற்களும் எண்களும் தான் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அரவாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அரவாணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் சார்ந்த மத சாயம் பூசப்பட்ட ஒரு சொல், அது ஒரு வெளிச்சொல்ல தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு திருநர் சமூகத்தை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு ஒரு திருநங்கை நான் உங்களை அழைக்கணும், திருநம்பின்னு அழைக்கணும், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு பொது ஒரு குடை கீழே கொண்டு வரும்போது அவங்களை திருநர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஹைகோர்ட் மூலயமாக நம்ம தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு கெசட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு க்ளாசரிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சொற்களஞ்சியங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு தன்பால் ஈர்ப்பாளர், ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லக்கூடாது, அவங்கள தன்பால் ஈர்ப்பாளர்னு சொல்லணும். அப்போது அவர்களை வந்துட்டு இன்டர்செக்ஸ் பீப்புள் இருப்பாங்க, பிறக்கும் பொழுதே இரு உறுப்புகளையும் கொண்டு பிறக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள இன்டர்செக்ஸ், அவங்கள வந்து இடைப்பால் ஊடுபால்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து அந்த க்ளாசரியில் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே வந்து அந்த க்ளாசரியை நம்ம டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அந்த க்ளாசரி வந்து இன்னுமே வந்து நிறைய அரசு இடங்கள்லையுமே நிறைய பொதுமக்கள் புழங்குற இடத்துலையும் இதை வந்து இன்னுமே நம்ம ஒரு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது இதை எடுத்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போ ஊடகங்கள் வந்து இந்த சொற்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. விர்ச்சுவல் அப்யூஸ் வந்துட்டு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் ஏதோ சொல்லுவாங்க, நிறைய சைபர் புல்லிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு ஒரு திருநங்கை, ஒரு சாதாரண திருநங்கை, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நடனம் ஆடியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேசி இல்லைனா ஒரு ஒரு டைலாக்கு நடித்தோ ஒரு வீடியோ போடுறீங்க. இதையே ஒரு திருநங்கை, ஒரு மண்டையில் வந்துட்டு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற திருநங்கை, இல்லை கருப்பாக இருக்கிற திருநங்கை, கொஞ்சம் குண்டாக இருக்கிற திருநங்கை, உடல் அளவில் வந்து இந்த சமூகம் கட்டமைக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பதத்துக்குள்ளே வருகிற திருநங்கைகள் யாராவது ஒரு போட்டால் அவங்கள ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஒரு கேலி கிண்டல் பண்ணுறதை தாண்டி ஒரு ஆணையோ இல்லை பெண்ணையோ திட்டத்துக்கே வந்து நீங்கள் திருநங்கைகள் சார்ந்த ஒரு இதை தான் போடுறீங்க. இந்த சைபர் புல்லிங்கை வந்து ரொம்ப எளிதாக ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட்டை போட்டுறீங்க, அவங்கள அசிங்கப்படுத்திட்டு தான் நினைக்கிறீங்க. எனக்கு என்னென்னா நாங்கள் இப்படின்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை சொல்லி சொல்லி காட்டும் பொழுது உங்களுடைய அந்த அறமற்ற வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை முறை தான் காட்டுது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அபத்தமான ஒரு விடயமா நான் பார்க்குறேன். இதை வந்து இப்போ மற்ற மெயின் ஸ்ட்ரீம் ஆண்களும் பெண்களும் இதை இந்த நம்பரை சொல்லி இந்த ஒரு சொல்ல சொல்லி கேலி கிண்டல் பண்ணும்போது அது ஒரு ஒஃபென்ஸ் ஆகும். அப்போ அதுவாகவே வாழ்கிற ஒரு ஒரு சமூகத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப கீழே தான் பார்க்குறாங்கன்றது வெளிப்படுது. ரொம்ப ஆழமான உளவியல் சார்ந்த ஒரு சிக்கல் இது உள்ள இருக்குது. இது நம்ம வந்து லேயர்ஸாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்றுத்துக்குள்ளே ஒரு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். பொதுவாக யார் எப்படி இருந்தாலும் சோஷியல் மீடியான்றது எல்லாருக்குமானது. அப்போது அந்த எல்லாருக்குமான அந்த சோஷியல் மீடியாவை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா மேலே தட்டி விட்டு அடுத்த வீடியோ பாடுங்கள், அவ்வளோதான். இது இந்த புல்லிங்னால நிறைய சூசைடல் ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இளம் திருநங்கைகள், திருநங்கைகளாக தன்னை உணர்ற ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற திருநங்கைகள் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இதனால். அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யார், அப்போ எங்கள் உயிர் வந்து உயிர் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப காத்திரமான ரொம்ப வந்து உறுதியான ஒரு சட்டங்கள் வேணும். சைபர் புல்லிங்க்கு நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணால் திருநங்கைகள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது இன்னும் சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளோடு நான் வைக்கிறேன்.
1: நிறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. எஸ், எனக்கு ஒரு கேள்வி, நீங்க வந்து அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன, இதுதான் எங்களுக்கான அங்கீகாரம், இல்ல டீச்சர் ஆஸ் எ டீச்சரா எனக்கு இது அங்கீகாரம் அப்படின்னு?
2: அங்கீகாரம்

0: அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அங்கீகாரம்னா மொத்தம் பொதுவாக வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய துறையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தனித்தனியாக அப்படின் பொழுது ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்து சில பேருக்கு சில அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது மனிதராக பார்க்கறது தான் வந்து அடிப்படை அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். ஒரு ஆசிரியராக எனக்கு அங்கீகாரம் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா பொதுவாகவே திருநங்கைகளுக்கும் அதிகார பகிர்வு இருக்கணும், அதிகார பகிர்வு வேணும். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு எந்த வகையில் வேணால் அவங்கள எடுத்துக்கலாம், அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம் அதிகாரம். அது வந்து ஒரு ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியருக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னீங்கன்னா அரசு பணி, இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து எனக்கு பெரிய செலிபிரிட்டி ஆகணும், எனக்கு பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஆசிரியராக ஒரு ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் வந்து எனக்கு ஒரு பணி கொடுத்தீங்கன்னா அதுதான் நான் அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து மற்றவர்கள் மாதிரி நாங்க கிடையாது. இப்ப அந்த அரசு பணி அப்படின்றது வந்து எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்துல வந்து நாங்களும் ஓடணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. இப்ப நான் எல்லாரும் ஓடுற ஓட்டத்துல நான் ஓடல, என்னுடைய பாதையே கடினமான பாதை.
1: ஓகே. அண்ட் அதே மாதிரி நிறைய பாடல்கள்லாம் குழந்தைகளுக்கு வந்து ராகம் மூலியமா சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆசிரியரா, ஒரு எழுத்தாளரா, ஒரு கவிஞரா அண்ட் ஆல்சோ தியேட்டர் ஆர்டிஸ்டாவும் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஒரே துறையில சாதிக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இத்தனை துறைகள்ல நீங்க கால் பதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதுக்கான வாய்ப்புகள் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி அணுகுனீங்க இந்த விஷயங்களை?
0: வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு பொதுவாகவே வாய்ப்பு யாருக்குமே வந்து கிடைக்கிறது கிடையாது, வாய்ப்பு உருவாக்கணும் நம்மளே, அந்த வாய்ப்பு தேடி நம்ம போகணும். அது வந்து குறிப்பா இன்னும் வந்து உயர் சமூக மக்களுக்கும் திருநங்கைகளுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்பு வந்து நாங்களே தான் உருவாக்கிக்கணும். இந்த ஆசிரியர் பணி அப்படின்றது வந்துட்டு நான் தேடி போனேன், எனக்கு விரும்பி வந்தது. ஐ மீன் நான் தேடின வாழ்க்கை, நான் எப்படி இருக்கணும், நான் ஆசிரியராக இருக்கணும் தேடி போனதுனால எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு எழுத்தாளர் அப்படின்றது வந்து அது எனக்கு இருந்துச்சு, எழுதுனா நல்லா இருந்துச்சு, அதில் நான் வெற்றி பெற்றேன். நாடகத்துறை அப்படின்றது வந்து அது எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு தெரியல, ஆனால் அந்த நாடகத்துறையில் வாய்ப்பு அப்படின்றது வந்து எங்கேயுமே எனக்கு கிடைச்சிடல. ஒரு திருநங்கை நாடக கலைஞராக இருக்கிறது வந்து எளிதான ஒரு காரியம் இல்லை. மற்ற நாடக கலைஞர்கள் மத்தியில் ஒரு திருநங்கை கலைஞராக இருக்கிறது வந்து திருநங்கை கலைஞரை தாண்டி இவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு பேர் வாங்கறது வந்து ரொம்ப எளிது, ரொம்ப எளிது அல்ல. சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு இப்போ ஒரு நாடகத்துக்கு கேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த நாடகத்துக்கு திருநங்கை கதாபாத்திரம் இருந்தா ஆண்களே வந்துட்டு நடிச்சிடறாங்க. ஓகேவா? இப்போ திருநங்கை கதாபாத்திரத்தை கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இப்ப நாங்களே வந்து எங்களுடைய நாடகத்தை எழுதி நடிச்சா ஒரு பிராண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுடைய நாடகங்கள்லாம் வந்து ஓ மறக்காவா, மறக்கா வந்து வெறும் திருநங்கை நாடகம் மட்டும்தான் நடிப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம மறக்காவ பெண்ணா நடிக்க வைக்கிறதுக்கு சில பேர் இருக்கணும் அப்படின்றது உனக்கு என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. இப்போ ஒரு பெண் கதாபாத்திரம் வருது அப்படின்னா மறக்காவ பெண் கதாபாத்திரத்துக்கு நடிக்க வைக்கணும். ஒரு மறக்கா நடிக்க வச்சா திருநங்கை கதாபாத்திரம் தான் நடிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய அபத்தமா நான் பாக்குறேன். திருநங்கைகளும் பெண் தான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உண்மை நிலையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புகள் நாடகத்துறையில வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப குறைவு. அப்போ எங்களுடைய வாய்ப்பை நான் ஏற்படுத்தும் போது நான் இப்போ வந்து ஒரு தியேட்டர் குரூப் வச்சு நடத்துறேன். அந்த தியேட்டர் குரூப்ல நான் வந்து திருநங்கைகள் மட்டுமல்லாம மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மக்களையும் நான் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து வாய்ப்புகளை தேடி போன எனக்கு இப்போ நான் வாய்ப்புகள் வழங்குற இடத்துல இருக்கேன்.
1: அடடா, எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்! அதாவது வாய்ப்புகளே வந்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நிலைமை இன்னைக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்க இன்னொருத்தருக்கு நான் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்றதே ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்டா ஒரு விஷயத்த ஒரு சொற்றொடரை பல்வேறு எமோஷன்ல சொல்லலாம், கோவமா, சிரிச்சுக்கிட்டே, அழுதுட்டே அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்க இந்த மாதிரி எங்களுக்காக ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல
0: சொல்லிக்கிறீங்க. என்ன நடிக்க வைக்கணும்ன்ற நீங்க ஒரு டைலாக் சொல்லுங்க, நான் சொல்றேன். எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க?
1: எதுக்கு என்ன பாக்குறீங்க? இத வந்து ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல சொல்ல முடியுமா?
0: என்ன எமோஷன் வேணும் உங்களுக்கு?
1: கோபமா?
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க? இது வந்து கோபம்.
1: சிரிச்சுக்கிட்டே?
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: ஒரு மாதிரி பயந்துட்டே.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: ஒரு மாதிரி வியப்பா, ஷாக் ஆகி.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: அப்பா, அழுதுகிட்டே.
0: எதுக்கு என்ன எதுக்கு என்ன

0: பாக்குறீங்க?
1: சூப்பர்,
0: தேங்க் யூ.
1: அப்பா இல்ல, ஆக்சுவலா அது சொல்லு, டைம் ரொம்ப கூட இருக்குல்ல, சொன்ன உடனே அந்த எமோஷன்ஸ் ஆக்சுவலா நேயர்களும் இதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறப்ப நீங்க சொல்ற எமோஷன்ஸ் அவங்க ரியலி இது, அதாவது ஏதாவது ஒரு துறையில் நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக நம்மளோட எஃபர்ட்ஸை போட்டு அதில் ஷைன் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியராக மாணவர்கள்கிட்ட சூப்பரான டீச்சர் அப்படின்னு பேர் வாங்குறீங்க, எழுத்தாளராக வாசிக்கிற வாசகர்கள்கிட்ட என் மரக்கா டீச்சராக சூப்பராக எழுதுவாங்க அப்படின்ற அந்த பேரையும் வாங்குறீங்க, தியேட்டர் ஆர்டிஸ்டாக உங்களுடைய தியேட்டரை பார்க்குறவங்கக்கிட்டையும் வந்து உங்களுடைய மேடை நாடகத்தை பார்த்தா உடனே அழுக வந்துடும், உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படியே கொடுக்குற அளவுக்கு நடக்கிறீங்க அப்படின்னும் போது ரியலி சூப்பர். எல்லா துறைகள்லையும் வந்து நீங்கள் ஷைன் ஆகுறீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஆக்சுவலாக வந்து நம்ம டப்பிங் வந்து பண்ணிட்டுருக்கேன், அதனால் மேபி அதனாலே என்னவோ எனக்கு இப்போ என்னென்னா வெறும் குரல் மட்டும் நடிக்கிறது, ஓ இப்படி இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஃபேஷியல்லையே நம்ம வந்து காட்டிட்டோம் இல்லையா, தியேட்டரில் பெருசாக பண்ணி நம்ம பழக்கம்ல. ஒரு 4 படத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன், சரி 2 பெண் கதாபாத்திரத்துக்கு, 2 திருநங்கை கதாபாத்திரத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன்.

0: உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, எனக்கு இந்த ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன?
1: எனக்கு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் உமனுக்கு இருக்கிற ஒரு ஆசை தான். எனக்கு என்னென்னா ஒரு அரசு பணி, சொந்த வீடு. அது சொந்த வீடுனா பங்களா மாதிரிலாம் கிடையாது, சும்மா என்னுடைய இருக்கிறதுக்கு சொந்த வீடு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னு ஆசை எனக்கு. ஒரு ஆண் குழந்தை இல்லை ஒரு பெண் குழந்தை, எதை எந்த குழந்தையாக இருந்தாலும், அது எந்த மாதிரியான குழந்தையாக இருந்தாலும், என்ன வேணால் ஒரு எப்படியாக இருந்தாலும் அந்த குழந்தை தத்தெடுக்கணும்னு ஆசை எனக்கு. பெருசாக வேறு எதுவும் இல்லை, இதுதான். ஒரு அரசு பணி, ஒரு சின்ன வீடு, ஒரு குழந்தை, அவ்வளோதான்.
0: ஸோ நிறைய இடங்களில் திருநங்கை சமூகத்தை அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி, நிறைய இடங்களில் நீங்கள் திருநர் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய பேசியிருக்கீங்க. ரேடியோவில் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க இல்லையா? ஸோ அகில இந்திய வானொலிக்காக உங்களுடைய வார்த்தைகளை, கவிதையை எங்களுக்கு கொடுங்க.
1: என்னன்னா ஆல் இண்டியா ரேடியோ வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு சொல்லுவோம் இல்லையா, கேட்ட முதல் வேணாம், ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி நேரம் காலை 9 மணி அப்படின்றது தான் நாங்கள் கேட்டு கேட்டு பழகிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கவிதை அப்படின்ட்டா நிறைய எழுதலாம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் கேட்போர் மனதில் என்றும் நிலைத்து இடம் பெற்று கொண்டிருக்கும் வானவில் தான் அகில இந்திய வானொலி.
0: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பரான கவிதை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காலம் அனுபவங்களில் உங்கள் கூட இருக்கக்கூடிய திருநர் மக்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ திருநங்கைகளை பற்றி ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருநம்பிகளை பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் கூட இருக்கக்கூடிய திருநம்பிகளும் இருப்பாங்க இல்லையா?
1: திருநங்கைகளை பற்றி பொதுவாக இந்திய துணைகண்டத்தில் திருநங்கைகளை பற்றின ஒரு சங்ககால தரவுகளும் ஒரு புரிதலும், புரிதல்னு இல்லை ஒரு இருப்பு நிலையும் அவங்க வந்துட்டு உணர்ந்துட்டாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. திருநம்பிகள் அப்படின்றது வந்தும் இது இயற்கையோடைய ஒரு பிழையாக தான் நான் பார்க்குறேன். அந்த திருநம்பிகள் வர்றது வந்து ரொம்ப அவங்களோட விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப தேவையான ஒன்று. அது திருநம்பின்ற சொல்லையே நம்ம இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ டிரான்ஸ்மேன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, அதுவே ஒரு பெரிய கேள்வி. இன்னும் அந்த அதை பற்றின புரிதல் வரலை. அப்போது எப்படி திருநங்கைகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே மாதிரி திருநம்பிகளையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பெரிய வேண்டுகோளை இந்த இடத்துல வைக்கிறேன். அவர்களுக்கும் வந்துட்டு வாழ்க்கை இருக்கு. இப்போ ஒரு பெண்ணாய் பிறந்து ஆணாய் அவங்களுக்கு தோணுது. இப்போ எப்படி ஆணாய் பிறந்து பெண்ணாய் பெண் தன்மையோடு அவங்க இருந்து அவங்க வந்து தனக்கான ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க வெளியே வராங்களோ, அந்த மாதிரி பெண்ணாய் பிறந்து தன்னை ஆணா உணர்றவங்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, இந்த நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படி நிறைய நண்பர்கள் தோழர்கள்லாம் தெரியும் எனக்கு. இன்னொரு கூடுதல் ஒரு செய்தி நான் சொல்றேன், இது வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, அவருடைய கன்சர்ன் இல்லாமல் பேர் சொல்ல முடியாது. என்னுடைய பள்ளியில் ஒரு திருநங்கையாக நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி என்னுடைய பள்ளியில் ஒரு திருநம்பி பிடி சாராக இருக்கார், திருநம்பி பிடி சார். அப்போ வந்து ஒரு பிடி சாராக வந்து அவர் வந்து தன்னை ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறார். அப்போ காலங்கள் மாறுது, காட்சிகளும் மாறுது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது மூலிமா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் ஒரு
1: திருநம்பி தன்னை வெளியே வந்து ஒரு பள்ளியில் வேலை செய்ய முடியுது
0: அப்படின்னு. இவ்வளோ ஆண்டு காலம் அந்த போராட்டத்துக்கு ஓகே, இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற அந்த உத்வேகமும் அந்த மோட்டிவேஷ்னலும் அப்படி கிடைக்குது அப்படின்னு நினைக்கலாம்.

0: தியேட்டர் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்தீங்க இல்லையா? ஏன்னா எழுத்தாளர் அப்படின்றது அந்த பக்கம், ஆசிரியர் அப்படின்ற பக்கம்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. டீச்சர் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. சார் மேம்லாம் எல்லாரையும் சொல்லிடலாம், டீச்சர் அப்படின்றவங்கள வந்து தான் டீச்சர்னு சொல்ல முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். பட் இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பக்கம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அதனாலேயே இரண்டு மூணு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தோணுது. முதல் முதல்ல நீங்கள் பண்ண தியேட்டர் ஆர்டிஸ்டாக நீங்கள் பண்ண நாடகம் எது? இப்போ வரைக்குமே மனசில் பதிஞ்சிருக்கிற சில டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த டைலாக்லாம் நான் வந்து எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி.
1: நான் முதல் முதல்ல செய்த நாடகம் வந்து நானே எழுதி நானே இயக்கி நடித்த ஒரு இது. அதனுடைய அந்த ஒரு அதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்தது மட்டும் தோழர் பூங்கொடி மதியர்

0: அவர்கள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நாடகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சின்ன வயதுலேருந்து நான் வந்து எப்படி வந்து கடந்து வந்த பாதை, என்னுடைய ஆட்டோகிராஃபி, அந்த நாடகம் தான் என்னுடைய இது. அதுக்கப்புறம் ஷீஹர்ன்னு சொல்லிட்டு என்னுடைய அறுவை சிகிச்சை நாடகம் வந்து ஒரு 10 நிமிட நாடகம் அது போட்ட ஒரு, அது வந்து ஒரு நபர் நாடகம், தனிநபர் நாடகம் சொல்லுவோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அதை நான் இது வரைக்கும் ஒரு 15 முறை 15 மேடைகளில் போட்டிருப்பேன்.
1: 15 முறை
0: நான் அந்த நாடகத்தை போட்டுட்டேன். அந்த நாடகம் வந்து அதுல வந்து ஒரு இது இருக்கும், என்னன்னா ஒரு கடைசி காட்சி, அதுல ஒரு கவிதை வரும், என்னன்னா நான் எழுதி பௌஜி ஜுவல் அப்படின்னு என்னுடைய டைரக்டர் ஒருத்தவங்க அவங்க இயக்கின ஒரு நாடகம். அதுல வந்து ஒரு கவிதை வரும், என்ன கவிதை அப்படின்னு நான் எழுதின கவிதை தான், அதுல ஒரு டைலாக்கா வரும், நானே பிரசவித்து என்னையே நான் பெற்றெடுத்திருக்கிறேன், 30 ஆண்டுகால ஆண்மைக்கும் எனக்குமான போராட்டத்தில் இன்று நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், இனி துவங்கட்டும் மரக்காவின் புது அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவிதை இருக்கும்.
1: ஓகே, வலியோட ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்பெஷலான தருணம்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மெமெண்ட் இருக்கும்ல உங்கள் வாழ்க்கையில், பிறவி பயன் அடைதல்னு சொல்லுவாங்க, நம்ம பிறந்ததுக்கு ஓகே ஏதோ ஒரு விஷயம் பெருசாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சாதனையாகவோ அல்லது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஹாப்பியாக நினச்ச ஒரு தருணம் என்ன?
0: நான் சாதனையாக நினச்ச தருணம் நிறைய இருக்கு, வாழ்றது ஒரு சாதனை தான், இது எல்லாரும் போகிற டைலாக்கு. இருந்தாலும் என்னுடைய முதல் புத்தகம் வந்து வெளியான போது இருந்த ஒரு சந்தோஷம் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா இதோ நான் குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறமா இருந்த சந்தோஷத்தை விட என்னுடைய முதல் புத்தகமான மெல்லக்கொள்ளும் மன்னிப்புகள் அந்த புத்தகம் வெளியாகும் பொழுது, அதை வெளியாகி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது எனக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி, அது இன்னுமே மறக்க மாட்டேன். எனக்கு நான் எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் என்னுடைய முதல் புத்தகம் மாதிரி வராது. அதில் நிறைய ஒரு ஆரம்ப கால எழுத்துக்களாக இருந்தாலும் அது வந்து எனக்கு என்னை வந்து மறக்காம வெளியே காமிச்சது அதுதான். இந்த உலகத்துக்கு மறக்காம அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கான ஒரு துருப்பு சிட்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த புத்தகம் தான் என்னை வந்து முதன் முதல்ல மறக்கனா யாரும் வெளியே காமிச்சு.
1: எஸ், அந்த புத்தகத்தில் கூட நீங்கள் நேரம் நாளெலாம் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? எஸ், நானுமே படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. அதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை, சில கவிதைகள் ரொம்ப நீளமாக இருக்கும், சில கவிதைகள் 2-3 வரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் மனசுக்கு. அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய முதல் புத்தகம், முதல் எமோஷன் அப்படின் போது அதில் இருக்கக்கூடிய கவிதைகள் ஞாபகம் இருக்காது?
0: நிறைய கவிதைகள் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஒரு கவிதை என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு பிறந்தநாள் வருதுன்றதுனால இந்த கவிதையை நான் சொல்கிறேன். என் பிறந்தநாள் இரவில் கனா ஒன்று கண்டேன், என் பிறந்தநாள் இரவில் கனா ஒன்று கண்டேன், பிரசவ வார்டில் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். இது நிறைய பேரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா தெரில. ஒரு இவங்க எழுதுனவங்க ஒரு திருநங்கைன்னு அதை வாசிக்கும் போது அது இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும். என் பிறந்தநாள் இரவில் கனா ஒன்று கண்டேன், பிரசவ வார்டில் என் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு திருநங்கைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பாலூட்டணுன்றது ஒரு கனவு.
1: ஆக்சுவலாக ஒரு 4-5 வரி தான், அதுக்குள்ளே எவ்வளோ எமோஷன்ஸ் அப்படியே போய் கடந்து வருது. சீரியஸ்லி, இட்ஸ் அமேசிங். நிறைவா, ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க, நீங்களே ஒரு மாணவர்களுக்கு முன் உதாரணமாக சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின் போது, பிள்ளைகளுக்கு அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருகிற பெற்றோர்களுக்கு திருநர் சமூகத்தை இப்படி தான் அணுகணும் அப்படின்னு எந்தெந்த வழிமுறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: திருநர் சமூகத்தை குறித்த விழிப்புணர்வு அப்படின்னும் பொழுது பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் முதல்ல அறத்தோடு செயல்படணும். முதல்ல அது யாராக இருந்தாலும், வள்ளுவர் சொன்னது அதுதான், யாராக இருந்தாலும் மனிதராய் பிறந்த எல்லாருக்கும் அறம் இருக்கணும், அறத்தோடு செயல்படணும். அப்போ அந்த அறத்தோடு செயல்படும் பொழுதே வந்து மனிதர்களை மனிதராக பார்க்குற ஒரு தன்மை வந்துடும். குறிப்பாக வந்து பள்ளிக்கூடங்கள் மூலமாக திருநர் மக்கள், இப்போ நான் இருக்கேன் என் ஸ்கூலில் அப்படின்னா என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் மிஸ்ஜெண்டர் பண்ணிவிடுவாங்க, என் குரல் ஆண் குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி சார்ன்னு சொல்லிவிடுவாங்க. என் பக்கத்தில் இருக்கிற அவங்க பிள்ளை வந்துட்டு அம்மா அவங்க சார் கிடையாது, டீச்சர்னு கூப்பிடு அப்படின்னு அவங்கள கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போது என் பிள்ளைங்க தான் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆசிரியராக அந்த இடத்துல மாறுறாங்க. என்னை குறித்து என்னுடைய இன்ஸ்டா பேஜ் எடுத்து நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்களை பற்றி தான் வீட்டில் சொல்லிட்டுருப்பான், பாருங்கள் உங்களை வந்துட்டு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கான். நிறைய மாணவர்கள் அவங்க என்னை போனதுக்கப்புறம் கூட என்னை பற்றி, அதாவது என்கிட்ட படிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட அவங்க நினைப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இருக்கும் பொழுது என் மாணவர்கள் என்னை எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது பண்ணக்கூட நினைக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி நான் வேலை செய்கிறது மூலமாகவே அவங்க ஓரளவுக்கு அந்த புரிதலை வந்துட்டு வந்துடுச்சு. இன்னும் பெற்றோர்கள் வந்து மற்ற திருநங்கைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற பாடுகளை வந்து புரிந்து கொண்டு சக மனிதராக அவங்கள பார்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரே ஒரு கனவு தான். ஒரு ரோட்டில் நடக்கும் பொழுது என்னைக்கு ஒரு நாள் ஒரு திருநங்கை ரோட்டில் நடக்கும் பொழுது போகும்பொழுது

0: திரும்பி இன்னொரு முறை அந்த திருநங்கையை பார்க்காம நீங்கள் சாதாரணமாக நடந்து போகிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து எனக்கான ஒரு வெற்றியாக நான் அதை ஏற்றுப்பேன். இது என்றைக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நான்.
1: கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இங்கே பேசுகிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப வியந்து கண் கலங்கி எல்லா எமோஷன்ஸும் நீங்கள் தியேட்டரில் காட்டினீங்களோ இல்லையோ உங்களுடைய வார்த்தைகளால் நாங்கள் வந்து அனுபவித்தோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்கள் மூலிமா நாங்களும் லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. நிறைவாக நீங்கள் பேசுகிறப்ப மாணவர்கள் நீங்கள் சொல்லி கொடுத்ததை இன்னொருத்தவங்களை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, பெற்றவர்களே கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு ஆசிரியருக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப பாக்கியம் அப்படின்னே நினைக்கிறேன் சீரியஸ்லி. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை மற்றவங்க காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் அதை அவங்க லேர்ன் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃபியூச்சரில் என்ன ஃபீல்டில் வேணால் வரலாம், டீச்சராக வரலாம், இன்ஜினியராக வரலாம், வாட் எவர். ஆனால் சிறு வயதிலேயே அவங்க வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அப்படின்னும் போது உங்களுடைய பங்கு அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இது போன்ற இளைய தலைமுறையினர் உருவாக போகிறாங்க உங்களுடைய பெரும் பங்குனால அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பணி இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள். நேரம் ஒதுக்கி அகில இந்திய வானொலிக்கு வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கேள்வி கணைகளை வந்து தொடுத்தீங்க. கேள்விகள் அப்படின்றது வந்து எளிதாக கேட்டுட முடியும் அப்படின்றது ஒரு பொது புத்தி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது, கேள்விகளை கேட்குறதுக்குமே வந்து எந்த இடத்துலையுமே என்னை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்படையாமல் ரொம்ப அழகாக கேள்விகள் கேட்டு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடல், இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்றவரது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வானொலி மூலமாக என்னுடைய குரலும் எந்த குரலை வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணாங்களோ எந்த குரலை வந்துட்டு கீழே போட்டு மிதித்து ஒரு திருநங்கை குரல்னு கேலி கிண்டல் பண்ணாங்களோ அந்த குரல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேடியோ ஸ்டேஷனில் மூலமாக பல்வேறு காதுகளை எட்ட போகுது அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் மனம் நிறைந்த அகம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: வாழ்த்துக்கள் மேம், உங்கள் பணி சிறக்கட்டும்.
0: நன்றி. நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல். உடன் உரையாடியவர் எஸ் ரம்யா.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
5: மத்திய தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
5: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
4: வீதி நாடகம்,
5: நாட்டிய நாடகம்,
4: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
5: மாயாஜாலம்,
4: புராண கதைகள்,
5: பொம்மலாட்டம்,
4: தோல்பாவை கூத்து
5: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
5: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
4: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
5: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
4: தொடர்புக்கு
5: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம் அறையன் 301 இரண்டாவது தளம் சூச்சனா பவன் எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கம் சென்னை 600005.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

ஆக்கணி திருச்சிராப்பள்ளி. மாநிலர்கள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவக போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சனையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில் இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்க்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதி இழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில், கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற கருத்து உரிமை கேள்வியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சனையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிம வள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவினுக்கிணங்க 3 மாதங்களுக்கு தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
0: தைவானில் நடைபெறும் தாய்பே

0: ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மணிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56.
0: மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56. திரைப்பட பாடல் ஒன்று.

0: மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. முதன் முதலில் மின்னணுவியல் துறையில் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனையிலிருந்து அதிக லாபம் ஈட்டும் உற்பத்தியாளர்களுக்கு 4 முதல் 6% வரை 5 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்கு 2019 ஆண்டை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தை விட அதிக லாபம் ஈட்டும் உற்பத்தியாளர்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது நவீன வேதியியல் பேட்டரிகள், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் பொருட்கள், ஜவுளித்துறை மற்றும் உணவு பொருட்கள் உள்ளிட்ட 23க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு உற்பத்திக்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கிங் துறைகளுக்கு 6% வரையிலும், சிறப்பு எஃகு தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு விற்பனையில் 5 ஆண்டுகளுக்கு 4 முதல் 15% வரையிலும் இப்படி ஊக்கத்தொகை உற்பத்தியை பொறுத்தும் துறைகளை பொறுத்தும் வேறுபடுகிறது. இந்த திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற பிற திட்டங்களுக்கும் பொருந்தும். இந்த PLI திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அந்தந்த துறைக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைனில் விரிவான முதலீடு உற்பத்தி திட்டங்களை நிரப்பி ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டுவரப்பட்ட பிறகு உற்பத்தி துறை கணிசமாக வளர்ந்துள்ளதாக தெரிவிக்கிறது மத்திய அரசின் தரவுகள். குறிப்பாக மொபைல் போன்கள் உற்பத்தி 2020-21 2.13 லட்சம் கோடியாக இருந்தது. 24-25 5.25 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த ஆகஸ்ட் வரை 1.76 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது மட்டுமன்றி 16.5 லட்சம் கோடியாக விற்பனையும் உயர்ந்துள்ளது. அது தவிர 12 லட்சம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது. மொபைல் ஏற்றுமதி, மருந்து உற்பத்தி, மின்னணுவியல் போன்ற துறைகள் பெருமளவில் விற்பனையில் சாதனை படைத்து வருகிறது. வளர்ந்து வரும் உலகளாவிய சூழ்நிலையில் அதிக மதிப்புள்ள உற்பத்தி மையமாக உருவெடுத்து வருகிறது நமது இந்தியா. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் அவன் அவள் அது படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியது.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக நட்சத்திரம் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 உங்களுடைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன்னில் வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்க.
1: வணக்கம் சாமி. கோயம்புத்தூரும் மலைப்பாளையம் செஞ்சேரி மலைக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் சாமி.
0: அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: ஈக்குமார் ஊருக்கு போவாங்க, அப்புறம் சேமத்துக்கும் போவோம். புளிங்காய் கன்று ரேட்டுக்கு பேசி எடுப்போம் அடிப்போம். நான் புளி தட்டி வியாபாரம் பண்ணுவேன்.
0: அம்மா உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுங்க?
1: 70
0: மலைப்பாளையத்துக்குள்ள சரஸ்வதி பழனிசாமி அம்மா வந்து கும்மிப்பாட்டு நல்லா பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா தொழிலுமே நல்லா செய்வாங்க. பொதுவாக இந்த புளிய மரத்தில் எவ்வளோ உயரமான மரமாக இருந்தாலுமே அந்த புளி எல்லாமே உளுத்தி அதை வந்து பக்குவமாக தட்டி எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்கம்மா இதுலையெல்லாம் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு?
1: புளி தட்டிகிட்டே இருந்தால் அதே பழக்கம், சாதாரணமாக அதே தொழில் தான் செஞ்சிட்டக்குறோம்.
0: அம்மா இப்போ வந்து நிறைய பசங்க, அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசாக இருக்கிறவங்க வந்து புளிய மரமெல்லாம் ஏறி தட்டுவாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சு? நீங்களும் இந்த புளிங்காய் எல்லாமே தட்டுவீங்களாங்கம்மா?
1: தட்டுவோம் சாமி, தட்டுவோம். அதை தொழில் தான் எங்களுக்கு வருத்தல். ஒரு முறை எங்கள் பசங்க அப்படியே ஏறி மரத்துலேருந்து உருத்தி கொண்டு வந்து வீட்டில் போடுவாங்க. நான் உட்காந்துட்டு அப்படியே புளிங்காய் தொப்பை எடுத்து தட்டி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை விட்டுட்டு மறுக்காமல் 100 வேலைக்கும் போவோம். அது முடிஞ்சிட்டுனா ஈக்குமார் மட்டை வெட்டி போட்டு ஈக்குமார் முடிச்சிட்ருக்குறோம். அதுதான் எங்கள் தொழிலே.
0: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா?
1: 2 2 கல்யாணம் ஆகிடுச்சு. பெரிய மகனுக்கு 2, சின்ன மகனுக்கு 2. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
0: உங்களுடைய தொழிலுக்கு அவங்களும் உதவிகரமாக இருக்கிறாங்க?
1: அவங்களும் சப்போர்ட்டு, நல்லா ஊர் சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கமாரும்.
0: இப்போ நம்ம பொது இடங்களில் பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம், நிறைய புளிய மரங்கள் இருக்குது. எப்படிங்கம்மா இதுலையெல்லாம் நம்ம வந்து மரம் ஏறி உளுத்துறது எப்படிங்கம்மா?
1: மரம் ஏணி கொஞ்சம் தொலைக்கு ஏணி வச்சு மரத்தில் மறுக்க மேலே ஏறி சல்ல போட்டு உளுத்துவாங்க.
0: புளிய மரம் நிறைய காய்ச்சதுன்னா காலம் பொங்குற காலம் வந்துடுச்சு, மாங்காய் நிறைய காய்ச்சதுன்னா மங்குற காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அனுபவத்தில் இது எப்படிங்கம்மா பார்க்குறீங்க?
1: அது உண்மைதான் சாமி. பொங்கும் காலத்துக்கு புளியங்காய், மங்கும் காலத்துக்கு மாங்காய்ன்னு சொல்கிறது அது நடமறைக்கும் ஒத்துவரும். அப்படியே தான் இருக்குது.
0: மாமரம் ஆகட்டும் புளிய மரம் ஆகட்டும் வருஷத்தில் எவ்வளவு தடவை காப்புக்கு வருமுங்க?
1: வருஷம் ஒவ்வொரு முறை தான் காப்புக்கு
0: வரும்.
1: வருஷம் ஒரு தடவை தான் புளிய மரம், அப்படி மாமரம் வருஷம் ஒரு தடவை தான் காய்க்கு.
0: சரிங்கம்மா, இப்போ புளிய மரம் நிறைய பூ விட்டுருச்சு, நிறைய பிஞ்சுகளும் வச்சுருக்குது. அப்புறம் காய் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பழம் பழுத்துடுச்சு அப்படிங்கிறத எப்படிங்கம்மா தெரிஞ்சுக்க முடியும்?
1: பழுத்துக்கிறது அப்படியே கீழே காய் விழுந்தா தான் கண்டுக்க முடியும். மரத்தில் ஏறி பார்க்க முடியாது. கீழே பழுத்து விழுந்ததுன்னா மரத்தில் காய் காஞ்சிடுது அப்படின்னு சொல்லி ஏறி உளுத்துவாங்க.
0: ஒரு சில மரங்கள்லிங்கம்மா இந்த புளியம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு சில மரங்களில் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. உங்கள் அனுபவத்தில் இனிப்பு புளியும் இருக்குது, புளிப்பு புளியும் இருக்குதுங்களா?
1: இனிப்பு புளி வந்து கொஞ்சம் சிறு ராசி காயாக இருக்கும், புளிக்கிறது வந்து கொஞ்சம் பெருங்கோ கொக்கரைக்காயாக இருக்கிறது அது புளிப்பு. இனிப்பு புளி ரசத்துக்கு நல்லா இருக்கிறது சிறுகாயாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஒரு நாளைக்குங்கம்மா ஒரு பெரிய மரம் உளுத்தணும் அப்படின்னா எவ்வளோ பேர் தேவைப்படுங்கம்மா?
1: பெரிய மரம் ஒரு நாளைக்கு உளுத்துறக்கு 4 வேணும், 4 பொறுக்கணும். அப்போ தான் அந்த மரம் முடியும்.
0: ஓ, 4 மேலேறி உளுத்துவாங்க?
1: 4 காய் பொறுக்கணும். பொறுக்கி மூட்டை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் போடுவாங்க.
0: எப்படிங்கம்மா இப்போ வந்து நம்ம காய் உளுத்துறோம், பெண்கள் எல்லாருமே அதைய பொறுக்கி சாக்கில் போடுறோம்,

0: இதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டுறது.
1: அதை கொண்டு வந்து வீட்டில் போட்டு அப்புறம் அதை தொப்பை எடுத்து தொளித்து காய வச்சு தட்டுவோம், தட்டித்தான் வியாபாரம்.
0: அம்மா புளியங்காய் பிடுங்குறதும் கூட நம்மளுக்கு வந்து பெரிய தொந்தரவு இல்லைங்க, அந்த காயை தட்டும் போதுங்கம்மா அந்த ஓடு போய் புளியில் அப்பிக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப சிரமங்கம்மா. அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து தான் சமாளிக்கணும். தொப்பியை வந்து புளியில் ஒட்டிக்கிட்டுனா அது வாங்க மாட்டாங்க, வியாபாரம் இல்லை, அது சுத்தமாகத்தான் பண்ணி கொடுக்கணும்.
0: அப்புறம் அந்த புளிக்குள்ளே நார் வருதலங்கம்மா, அது என்ன பண்ணுவீங்கம்மா?
1: நாரை சுத்தமாக காய வச்சு நார் உரித்து எடுத்துருக்கணும். நார் இருந்ததுன்னா புளி கரைக்கிறக்கு கையில் குத்திக்கு பட்டுக்கு வியாபாரம் ஆகாது. நார் இல்லாமல் தான் தொப்பி எடுக்கணும்.
0: இப்போது நீங்கள் மரத்துலேருந்து கொண்டு வந்து வீட்டில் போட்டு அதை வெயிலில் காய போடுவீங்களா?
1: வெயிலில் காய் காய் போட்டு அதை தொப்பை எடுத்து ஆதியாமல் புளியுமும் தொப்பை இல்லாமல் காய் போட்டு தான் தட்டி கொட்டை எடுக்குவேணும். தட்டி கொட்டை எடுத்து நார் கீரை எல்லாம் உரித்து அப்புறம்தான் வியாபாரத்துக்கு கிலோ கணக்கில் விற்கணும், வியாபாரம் ஆகுது.
0: ஆண்கள் வந்து மரத்து மேலே ஏறி காயெல்லாம் உளுத்துறாங்க, பெண்கள் வந்து அதை பொறுக்கி புளியாக பண்ணுறீங்க. ஒரு பெண் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு வரும்போது புளி எடுத்தாங்கன்னா எவ்வளோ கிலோ சுத்தமாக எடுக்க முடியுங்க?
1: ஒரு 3 கிலோ எடுக்க முடியும் சுத்தமாக. காய் தொளித்து தட்டி ஒரு 3 கிலோ புளி தட்டி சுத்தம் பண்ணுவாங்க.
0: அவங்க புளி தட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கூடுதலாக என்னாச்சும் வேறு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களாம்மா அதுக்குள்ளே?
1: அது நல்லா ஒரே வேலையை செஞ்சால் தான் ஆகு. அப்புறம் அவங்களுக்கு டீ காப்பி வச்சு கொடுக்குறக்கு அது ஒரு நேரம் எனக்கு ஆகு. ஒரு பொண்ணுக்கு வந்து 3 கிலோ புளி தான் தட்டி சுத்தம் பண்ண முடியும்.
0: காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வேலையை முடிப்பீங்க?
1: காலையில் 9 மணிக்கு வருவாங்க, 1:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணி அளவில் வீட்டுக்கு போயிடுவாங்க.
0: நீங்கள் வந்து செஞ்சேர் மலை பக்கத்தில் மலைப்பாளையம், உங்கள் ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி புளி எடுக்கிறதுக்கு பெண்களெல்லாம் இருக்காங்க இல்லைங்களாங்கம்மா?
1: இருக்கிறாங்க இருக்கிறாங்க. எங்கள் ஊருக்குள்ளேயே பக்கத்தில் உள்ளூருக்குள்ளேயே பொம்பளையோ ஆம்பளையோ எல்லாமே பொறுக்கி தட்டி கொட்டை எடுத்து எல்லா வியாபாரத்துக்கும் உள்ளூர் பொம்பளைகளாவது தெரிக்கட்டுவாங்க.
0: சீசன் காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புளி வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சுத்தமாக புளி தயாரிச்சு பண்ணிகிட்ருக்கிறீங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து வயசானாலுமே நீங்கள் எல்லாம் கும்மிப்பாட்டு பாட போகிறீங்க, அப்புறம் வட்டக்கும்மியெல்லாம் பெண்களை வச்சு விசேஷங்களில் வட்டக்கும்மி அடிக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்கம்மா. அது போக 100 நாள் வேலை திட்டத்துக்கும் போயிட்டுருக்கிறீங்க. அங்கே நிறையா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வருவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கம்மா, ஒரு கும்மி அடிங்கம்மா அப்படின்னா நீங்கள் உடனே ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்களா?
1: அதனால் மனசில் பதிவாகிட்டு அப்படியே ஆரம்பிப்போம். எல்லாம் வட்டக்கும்மி பாட்டும் பாடுவோம், ஒரு ஆளாத்தி பாட்டு, ஒரு உபகதை எல்லாமே பாடுவோம்.
0: நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கம்மா?
1: படிப்பு இல்லை சாமி, படிப்பு இல்லை.
0: நீங்கள் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் போலின்னு சொன்னீங்க, எப்படிங்கம்மா இந்த கும்மி பாட்டு இந்த ஆளாத்தி பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, கேள்வி ஞானங்களா?
1: அதெல்லாம் ஒரு நெஞ்சில் பதிவாகிட்டா அழியக்கூடிய விஷயமும் அல்ல. எத்தனை வயசானாலுமே அப்படியே நாவில் சரஸ்வதி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி மறக்கக்கூடிய இது இயல்பே இல்லை.
0: நீங்கள் எத்தனை வயசில் இந்த பாடல்கள் எல்லாமே பாட கற்றுட்டீங்க?
1: ஒரு 5 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள பாட கற்றுக்கிட்டேன்.
0: நீங்கள் உங்களுடைய பெற்றோர் வீட்டில் இருந்திருப்பீங்க, இந்த கும்மி பாட்டு பாடணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஒரு உந்துகோல் வந்துச்சு? யாரை பார்த்து இந்த மாதிரி நீங்களும் இந்த பாடல்கள் கற்றுட்டீங்க? உங்கள் குருநாதர் பற்றி சொல்லுங்களேன்.
1: அவங்க வந்து பக்கத்தில் அடிக்கும்போது அவங்க பாடும்போது ஒரு ஆர்வமாக படிக்கணும், நாமளும் சொல்லணும்னு ஒரு பிரியம் வந்தது, அதனால நான் பழகிட்டேன்.
0: இந்த வட்டக்கும்மி பாட்டெல்லாம் பாடணும்னா எவ்வளோ நாள் ஆகுங்கம்மா? இப்போ வந்து நாங்கள் கற்றுட்டு பாடுறோம், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே கற்றுக்கிறாங்க, அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுங்கம்மா இந்த பாட்டெல்லாம் கற்றுக்கிறதுக்கு?
1: ஒரு 2 முறை 3 முறை சொன்னாலே படித்தவங்க நல்லா கற்றுக்குவாங்க, படிக்காதவையும் பின்னே ஒரு 4-5 நாள் கூடி ஆகு கற்றுக்கிறக்கு.
0: இந்த மாதிரி வட்டக்கும்மி பாட்டு கும்மி பாட்டு எல்லாமே பாடும்போது ஒருத்தர் பாடுனா அந்த ராகம் வராது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாடணுங்க. எப்படிங்கம்மா நீங்கள் ஒரு கோயில் விசேஷங்கள்லேயோ இல்லை மற்ற விசேஷங்கள்லேயோ பாடும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரியான பெண்கள் பாடுறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறாங்களா?
1: ஆ இருக்கிறாங்க, எங்கள் ஊர் நிறைய இருக்கிறாங்க சாமி. பாடும்போது ஒரு கோயில் விசேஷத்துக்கு 10 பேர் 20 பேர் கூட்டமாக சேர்ந்து பாடிட்டு கும்மி அடித்தா நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த நேரத்துக்கு யாரும் இல்லையே, அதனால தனியாக நான் ஒரு முயற்சியில் சொல்லலான்னு இருக்கிறேன்.
0: அந்த விநாயகனை நினச்சி ஒரு 2 வரி பாடுங்களேன்.
1: இப்போ உங்கள் பிரியத்துக்காக ஒரு 2 வரி பாடுறேன். பெண்கள் இல்லாமல் ஒரு பிரியத்துக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் பாடுறேன், அதை கேட்டுக்கோங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஆத்துக்கு ஏலல்லோ அந்த பாரோ, ஐலல்லோ அந்த பாரோ ஏலல்லோ, ஆடு மேய்க்கு ஏலல்லோ கூட பெண்ணை,

0: வருவே.
1: அருமையா பாடுறீங்கம்மா, உங்களுடைய குரல் வளமும் நல்லா இருக்குது. பாடுங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்குதுங்கம்மா. இந்த பாடல் அடிக்கடி பாடுவீங்களா?
0: அடிக்கடி பாடுவோம் சாமி, அடிக்கடி பாடுவே, மறக்க செய்யாது.
1: அம்மா, இப்போ வந்து நீங்கள் புளியங்காய் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க, கூடவே இந்த ஈக்குமாறு உரிக்க போகிறீங்க. ஈக்குமாறு உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்கம்மா. தென்னை மட்டையை வெட்டணும், அதை ஓர்சில் போடணும், அதுக்குள்ளே பாம்பு வள்ளியெல்லாம் இருக்கும், நம்ம பார்த்து செய்யணும். அதையெல்லாம் எப்படிங்கம்மா மேலாண்மை செய்கிறீங்க?
0: அது வந்து சாமி, போய் ஓலையை மட்டையை எடுத்து போட்டு பாலை பண்ணாடியெல்லாம் பொறிச்சு போட்டு மட்டையை வெட்டி குட்டா போட்டு ஈக்குமாறு உரிப்போம். அது பூச்சி எல்லாம் இருக்குது, பூரான் இருக்குது, எல்லாமுக்கு உதறி போட்டு ஈக்கு மாதிரி உரிப்போம். ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோ உரிக்கலாம். 10 கிலோ உரிச்சோம்னா ஒரு 400 ரூபா கிடைக்கி. அந்த 400 ரூபா வச்சு தான் நாங்கள் அப்படியே செலவு பண்ணணும். அப்புறம் அதை ஈக்கு மாதிரி மறுத்து நாளைக்கு போயும் அந்த ஓலையை வெட்டி அதையெல்லாம் சுத்தம் பண்ணி பின்னையும் அதே போல் ஓலையை வெட்டி போட்டு உட்காந்து உரித்தோம். பின்னையும் 1 பவுத்துக்கெல்லாம் உரிச்சிட்ருக்குறோம். ஈக்கு மாதிரி வேலை தான் எங்கள் தொழில்.
1: நைஸ் மாறுங்களாங்கம்மா?
0: நைஸ் மாதிரி தான் உரிப்போம். சாதா மாதிரி சரியாக வாங்கறது இல்லை, அதனால நைஸ் மாதிரி உரிச்சோம்னா காட்டுக்காரருக்கும் எல்லாம் சுத்தமாக்கி துவப்பு, எங்களுக்கும் சம்பளம் கிடச்ச மாதிரியும் நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். ஈக்கு மாற்றி வேலை
1: தென்னை ஓலை வந்துங்கம்மா, இந்த வேச காலம்னு சொல்லக்கூடிய இந்த 2-3 மாதத்தில் தான் நிறைய ஓலைகள் விழுகும். அப்புறம் மழை காலத்துலலாம் ஓலை கம்மியாயிருங்கம்மா. உங்களுக்கு உரிக்கிறக்கு ஓரளவுக்கு ஓலைகளாக கிடைக்குதுங்களா பக்கத்தில்?
0: பக்கத்தில் இப்போ வந்து ஓலை கிடைக்கு சாமி. இனி வந்து தை மாதம்தான் நிறையா பழுக்கு, இப்போ வந்து ஓடுஞ்சுழுவாக இருக்குது. அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வெட்டி போட்டு உரிப்போம். தை மாதம்தான் தலைப்பழுப்பும் வாங்கும். தையில் தலைப்பழுப்பு ஆச்சுன்னா தை போய் மாசி வங்கினியில் நிறையா உழுகு. அப்போ வந்து ஈக்கு மாறு நல்லா சேரு, நல்லா தொழில் பண்ணுவோம்.
1: அந்த ஈக்கு மாறு உரிக்கும்போது மட்டையெல்லாம் வெட்டும் போதுங்கம்மா, ஒரே ஆள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சலுப்பு தட்டும். கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு துணைக்கு வருவாங்களா?
0: 2 பேர் 3 பேர் சேர்ந்தால் ஒரு ஆள் மட்டை வெட்டலாம், ஒரு ஆள் ஓலை எடுத்து போடலாம், சுத்தம் பண்ணிட்டு தோப்பேன். 2 ஆள் 3 ஆள் சேர்ந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: உங்களுக்கு கொஞ்சம் வயசானதுனால இந்த மாதிரி நீங்கள் ஈக்கு மாறெல்லாம் உரிச்சிட்ருக்குறீங்க. நீங்கள் இளமையாக இருக்கும்போது காட்டு வேலைக்கெல்லாம் போனான்னு சொன்னீங்க. காட்டு வேலை உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுங்கம்மா? தோட்டத்துகளில்
0: தென்னங்காடு களை வெட்டுவோம். அப்புறம் மிளகா காட்டுக்குள்ளே பில்லு பூடுறதா மிளகா காடும் களை எடுக்கலாம், கத்திரிக்காடும் களை வெட்டுவோம். அப்புறம் சில சமயத்தில் ஏதாவது கள்ளமுத்து போடுற வேலைகளாக இருந்தால் தண்ணி வேயாத காட்டுக்கு கள்ளமுத்து போடுற கூப்பிட்டாங்கன்னா அதுக்கும் போவோம். பல வேலைகள்லாம் செய்வோம்.
1: அந்த காலகட்டத்திலேங்க இந்த சூலூர் வட்டம் மலைப்பாளையம் கிராமத்தில் விவசாயிகள் வந்து என்னென்ன செடிகள்லாம் பயிரிட்டு இருந்தாங்கம்மா?
0: மிளகா செடியை நடுவாங்கோ, கத்திரி வைப்பாங்கோ, முள்ளிங்கியும் இப்போ எல்லாம் முள்ளிங்கி கிழங்கு வச்சா அதுவும் காட்டுக்குள்ளே போய் களை எடுப்போம். பின்ன ஆதியாமும் அந்த கிழங்கு எடுத்து போட்டு ஆதியாக அந்த கிழங்கை நட்டு அதை களை எடுத்துட்டு மறுக்க அது ஊர்னு பக்கத்துக்கு அதையும் போய் ஒரு வேலைக்கு உபயோகமாக கூப்பிடுவாங்க.
1: தென்னை மரத்துக்குள்ளே வட்டம் களை எடுக்கிறது அப்படின்னாங்கம்மா, நிறைய பாலை பண்ணாடை ஓலை எல்லாமே கிடக்கும். நம்ம முதல்ல அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் தான் களை வெட்ட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: லவண்டை சுற்றியும் இப்போ எல்லாம் தேங்காய் மரத்துக்கு வந்து உரம் போடுறதுக்கு வந்து மரத்தை சுத்தம் பண்ணணும். பாலை பண்ணாடி எல்லாம் இருக்குது. அதை பூரா எடுத்துட்டு அந்த லவண்டை அடித்து லவண்டுக்குள்ளே சாணி எருவு கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா அதையும் பொம்பளைகளுக்கு கூப்பிடுவாங்க, அதையும் எடுத்து இறைப்போம். அப்புறம் மறுக்க அந்த ஓலையே அக்கட்டால் எடுத்து போட்டு மறுத்து கெடுவு நாங்களே ஈக்கு மாதிரி முறிப்போம்.
1: அந்த மாதிரி பண்ணுவீங்க. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சூழல்லிங்கம்மா, நிறைய விவசாயிகள் தென்னமரம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எந்த வெள்ளாமையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. தென்னை மரத்துக்குள்ளே என்னென்ன வெள்ளாமல் பண்ணலாங்கம்மா?
0: தென்னை மரத்துக்குள்ளே வாழை நட்டுறாங்கோ, அந்த வாழைக்காடு களை எடுப்போம்.

0: ஆதியாம் நம்ம சொட்டையே இருந்ததுன்னா மிளகா நாற்று ஒவ்வொன்று நட்டுறாங்க தென்னை மரத்து இடைகளில். தென்னை மரத்துக்குள்ளே இடைகளில் மிளகா நட்டினாங்கன்னா அந்த மிளகா செடிக்குள்ளே களையும் எடுப்போம். சில பேர் வெண்டை போடுறாங்க, வெண்டை காட்டுக்குள்ளேயும் களை எடுக்கலாம், வெண்டை காயும் உபயோகத்துக்கு ஆகுது, அந்த வேலைக்கும் போவோம்.
1: மலைப்பாளையம் கிராமத்தை சுற்றியும் என்னென்ன அழகான கிராமங்கள் இருக்குது, அங்கே என்ன கோயில்கள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
0: மலைப்பாளையத்திலேயே மாகாளியம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயிலும் இருக்குது, வேணாங் கோயிலும் இருக்குது, சூப்பரான கோயிலுக்கு தான் நல்லா இருக்குது. செஞ்சேரி மலை மதுராசன் மூர்த்தி பிரமாதமான கோயில், அதுவும் நல்லா கூட்டங்க வருது, நல்லா இருக்குது. அந்த கோயிலில் மதுராசன் மூர்த்தியை கும்பிட்டு போட்டு மலை மேலே ஏறி சுற்றி கிராமத்தை பார்த்தா அழகாக இருக்குது. பூரா தென்னை மரங்க தான், அதை ஒரு காட்சியை பார்த்த மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து மறுபடியும் கேட்டாலும் எங்கள் ரெண்டு மலைக்கும் ஜென்டரில் ஆறு போகுது வாய்க்கால், அதில் தண்ணி நிறையா போகுது. அதை பார்த்தாலும் சூப்பராக நல்லா இருக்கு, பார்க்க பார்க்க பார்க்கலான்னே இருக்குது, அது ஒரு பிரியம்.
1: மலைப்பாளையம் கிராமத்தில் சரஸ்வதி பழனிசாமி அம்மா நிறைய ஆலாத்தி பாட்டு பாடுவாங்க அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, நீங்களும் பாடுவேன்னு சொன்னீங்க, ஒரு ரெண்டு பாட்டு எங்களுக்காக பாடுங்களேங்கம்மா.
0: இப்போ நான் வந்து இது பாடுற பாட்டு, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஆலாத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே விடுற பாட்டு இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. பாலிலே ஆலாத்தி பழத்திலே ஆலாத்தி தேனிலே ஆலாத்தி தெய்வ சபைக்கு அல்லாறு எடுக்கின்ற இளநீருங்காவிடியும் மலை மேலே இருக்கின்ற மாயவர்க்கு நெத்தையார் சுபமங்களம், நெத்தையார் சுபமங்களம். பாதமொரு பூசையும் பகலமணி மாலையும் கோலமொரு பச்சையும் கொத்தில் அழகா காலிலே சிறுசலங்க கையிலே தமிர்தாளம் இடுப்பிலே இட சூரி இந்தியர்க்கு மலையாள தேசங்கள் 18 ரூபங்கள் கங்காமாதேவிக்கு சிறு மங்கிலியம் சீவக்கா சிறுவயிறு சீதைக்கும் ராமருக்கும் சிறு நலுங்கு நெத்தையார் சுபமங்கலம், நெத்தையார் சுபமங்கலம். பச்சை வடந்திருக்கு பச்சை பூ பூத்திருக்கு பச்சை மேலாலாத்தி பார்வதிக்கு மஞ்சம் படந்திருக்கு மஞ்சள் பூ பூத்திருக்கு மஞ்சள் மேலாலாத்தி மாரி அம்மனுக்கு சிகப்பூ படந்திருக்கு சிகப்பு பூ பூத்திருக்கு சிகப்பால் ஆலாத்தி நிலமாரி அம்மனுக்கு கரும்பு படந்திருக்கு கரும்பு பூ பூத்திருக்கு கரும்பால் ஆலாத்தி கருமாரி அம்மனுக்கு நெத்தைய சுபமங்கலம், நெத்தைய சுபமங்கலம்.
1: அம்மா, உங்களுடைய வயசுக்கு கும்மி பாட்டும் அத்தனை பாட்டும் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, இந்த ஆலாத்தி பாட்டு அருமையாக பாடுறீங்க, இந்த பாடல் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கம்மா?
0: இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக்கிட்ட பாட்டு, மறக்காது. இது நான் எப்படி நெஞ்சில் ஞாபகமாக வச்சுக்கிட்டே இருப்பேன். கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இந்த பாட்டு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க, பாடு போவேன்.
1: கல்யாண விசேஷங்களில் வந்து உங்களை கூப்பிடுவாங்க, நீங்களும் போவீங்க?
0: கல்யாண விசேஷம் கூப்பிட்டாங்கன்னா போய் தமாசு போலையே பாடிட்டு வர்றது, அது ஒரு ஆரோக்கியமாக நல்லா இன்பமாக கேட்பாங்க, அதுக்கு தான் நான் மறக்காத வச்சுருக்கிறேன்.
1: அம்மா, நீங்கள் பிறந்து வளர்ந்தது, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய அப்பா அம்மா பேர் இதெல்லாமே சொல்லுங்களேன்.
0: என் கூட பிறந்தவியோ பொம்பளைங்க 4 பேர், ஆம்பளைங்க 2 பேர். அப்பா அம்மா நான் சிறு வயசுலேயே அவங்க தகுந்துட்டாங்க, அவங்க இல்லை. அப்பா அம்மாவுக்கு பதிலாக அக்கா அவங்க தான் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நாங்கள் எனக்கு 2 ஆண் குழந்தையோ எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறோம். இந்த பாட்டுகளும் அதே மாதிரி நான் மறக்காமல் நெஞ்சில் வச்சுருக்கிறேன்.
1: இந்த நேரத்தில் உங்களுடைய அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய அக்கா தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு அக்காவை ஞாபகப்படுத்தினீங்க, அவங்க எங்கே இருக்காங்கம்மா இப்போது?
0: அக்கா வந்து கோயம்புத்தூர் இருக்குது, அவங்களுக்கு மச்சான் இல்லை எங்கள் அக்காவுக்கு. எங்கள் அக்கா கோயம்புத்தூர் இருக்குது, ஒரு தங்கச்சி இறந்துருச்சு, இன்னொரு அக்காவும் இங்கே தான் இருக்குது, எல்லாம் வயசாகிடுது.
1: அடிக்கடி சந்திச்சுக்குவீங்களாங்கம்மா?
0: அடிக்கடி பேசிக்குவோம், உள்ளூருக்குள்ள இருக்கிற அக்கா கூட, கோயம்புத்தூரில் இருக்கிற அக்கா கூட எப்பாலும் ஒரு முறை போனோம்னா பார்த்துக்குவோம்.
1: அம்மா, மழை காலம் வெயில் காலம் இதெல்லாமே பார்க்காம நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஐயாவுக்கு சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 7:30 நம்ம வேலைக்கு கிளம்பணும். உங்களுடைய அன்றாட வேலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, நீங்கள் தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதை பற்றிங்க.
0: தூங்குறதுக்கு 9 மணிக்கு தூங்கிடுவேன்,

0: எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிச்சா எல்லாம் வீடு வாசலாம் கூட்டிகிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு 8:30 கிளம்பிடுவோம். 8:30 கிளம்பணுமுன்னா 3:30 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். அதுதான் எங்களுக்கு நிரந்தரமான தொழில்.
1: வந்து வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குங்கம்மா?
0: வீட்டில் வந்து எல்லாம் வீடு பெருக்கிறது, தண்ணியை எடுத்து எல்லாம் காய வச்சு குளிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கறதுக்கு 1:00 ஆகி போகுது. அதுக்கு மேலே நாடகம் பார்த்துட்டு தூங்குவோம்.
1: இப்போ உங்களுடைய மகன் 2 பேருமே தனித்தனியாக இருக்கிறாங்க. ஐயா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாராங்கம்மா?
0: ஐயா உதவி செஞ்சிட்டு இருந்தார். இப்போ வந்து உடல்நல சரியில்லாமல் வீட்டில் தான் இருக்கிறார். இருந்த 10 வருஷமா நானே தான் பாடுபட்டு 2 பேரும் காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறோம். ஐயாவும் ஒரு வேலைக்கும் போகிறதில்லை. ஐயா வீட்டாளுத்தேன், அப்புறம் என்ன செய்ய முடியும்?
1: அம்மா அவருமே நல்ல வயசாக இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சுருப்பாரு. அதே சமயத்தில் இப்போ வயசாகிடுச்சு, வேறு என்னங்கம்மா செய்ய முடியும்?
0: அவர் நல்ல சாமி கும்பிட்றதுனால எப்படி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நானும் 70 வருஷம் ஆகியும் அப்படியே வேலைக்கு போய் 2 பேரும் அப்படியே சேவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வேலை.
2: இதுவரை கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரத்திலிருந்து புளியங்காய் பறிப்பது, அதிலிருந்து நார் தனியாகவும் கொட்டைகளை தனியாகவும் பிரித்தெடுப்பது மற்றும் பாதுகாப்பாக வைப்பது குறித்தும், அது மட்டுமல்லாமல் குழந்தைகள், இளையோர்கள், முதியோர்கள் என அனைவரும் என்னென்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக கூறுகிறார் சரஸ்வதி பழனிசாமி அவர்கள். வணக்கம் நேயர்களே.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
3: அல்லது
2: 8222649459
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
3: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 3 மணி. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒளிபரப்பு யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் படம் பயணங்கள் முடிவதில்லை.

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் திரை இசை. நேரம் 5:40. இனி தொடர்வது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்கப் போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்கப் போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: திரையிசையில் இனி வரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியது, படம் ராகம் தேடும் பல்லவி.

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் மலேசிய வாசுதேவன், பி சுசிலா பாடியது. படம் தாய் மூகாம்பிகை. நேரம் 5:51. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி இன்றிரவு 7:30. 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னாள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர். கே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா நாடகம். திரையிசையில் தொடரும் பாடல் கடல் மீன்கள் படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடியது.

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் மீண்டும் கோகிலா படத்திலிருந்து கேஜிஎஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடியது. திரை இசை கேட்டோம். மீண்டும் திரை இசை இன்று மாலை 6:40, 8 மணி மற்றும் 9:30 கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். இனி இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி குறிப்புகளைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:10 மாவட்ட செய்திகள். இன்று இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னால் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 திரையிசை கேட்கலாம். 10:00 அரங்கிசையில் பட்டுக்கோட்டை SKT ராஜேந்திரன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை கேட்கலாம். இனி இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 92, அதிகாரம் இனியவை குரல். தொடர்ந்து நிகழ்ச்சி நேரில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பைகம் அவர்கள். தொடர்ந்து 6:15 பக்தி பாமாலையில் கே வீரமணி, வின்சென்ட் சித்ராம், திருச்சி SM யூசுப், பி சுசீலா மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7:00 மதுரை கீதம், 7:25 சேவை செய்திகளைத் தொடர்ந்து 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை, 10:00 போவோமா ஊர்கோலம், 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், பகல் 12:00 நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:50 சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 2:30 ஊருப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம்.

0: வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. நாளை மாலை 5:30 திரையிசை கேட்கலாம். 6 நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பாமாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 முல்லை வனம். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள். 8 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். இது நமது நிலைய படைப்பு. 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடகம். 10 அரங்கிசை. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The discussion is underway in Lok Sabha on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. Moving the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said, taking cognizance of the recent incidents of the paper leak, Prime Minister Narendra Modi decided that there is a need to further strengthen the legal framework to prevent malpractices.
2: You must compliment Prime Minister Modi and this government. It has finished an unfinished task which you should have accomplished. In 2024, this bill was brought in to reassure the students that their future is safe. So we learned from the experience of the 2024 Act and the subsequent sequence of events, like any responsible government should do. And therefore, this amendment is being brought in to make the law more stringent, and to ensure speedy justice, so that the credibility of all these exams gets enhanced and gets reinstated.
1: Participating in the discussion, Dayanidhi Maran of DMK claimed the National Eligibility Cum Entrance Test, NEET, is the core issue which is not uniform and is against students. The discussion is still underway. Meanwhile, the Rajya Sabha has been adjourned for the day following opposition uproar over alleged police action during students' protest over NEET paper leak issue. The Supreme Court today observed that recent nationwide protests over the NEET paper leak warranted a thorough, fair and impartial investigation into the allegations of injuries to the students and police officials. It also directed the release of minor student protesters arrested during the demonstrations and having no previous criminal records. The court asks the authorities to preserve electronic and digital evidence relating to the protests. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has directed the State Home Department to withdraw all cases registered against students who recently staged protests across the state on the NEET paper leak issue. The move is in line with the center's guarantee that no legal action will be taken against students who participated in the protests. India has termed the so-called Legislative Assembly elections being conducted in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, an attempt by Islamabad to camouflage its illegal occupation and hide its grave human rights violations in the region. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Vandir Jaiswal called it a cosmetic electoral exercise and said that Jammu, Kashmir and Ladakh are integral and inalienable parts of India. Meanwhile, in Pakistan-occupied Jammu and Kashmir, at least 20 people have been killed and several others are injured after Pakistani security forces opened fire on protesters during a long march.

நேரம் 6:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாமாலை, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரிலிருந்து. அடுத்த பாடல் பெங்களூர் ஏஆர் ரமணி அம்மாள் பாடியது.

நிறைவு பெறுகிறது. மீண்டும் பாமாலை நாளை மாலை 6:10 கேட்கலாம். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வு சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்தவொரு செயலையும் அனுமதிக்கக் கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளதாக கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொது தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும், நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு

0: மசோதா ஒரு கண் துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குத்திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன்

0: கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்று பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் தட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லைவனம். முல்லைவனத்தில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சதன், சாய்பாபா மற்றும் ஆர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் படம் அவள் ஒரு தொடர்கதை.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது முல்லைவனம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இருந்து. நேரம் 6:47. இப்போது நீங்கள் கேட்கலாம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12-digit நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: முல்லைவனத்தில் தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது, படம் தாய்.

முல்லைவனத்தில் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் நேற்று இன்று நாளை என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55. தொடரும் பாடல் மேல்நாட்டு மருமகள் படத்திற்காக உஷா உதுப் பாடியது.

நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைவனம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்திலிருந்து. உங்கள் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் போரும் நிகழ்ச்சியில். இன்றிரவு 8 மணிக்கு வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னாள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர். கே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தாசன்.

7:30 மணிக்கு ஏறும் போரும் நிகழ்ச்சியில், இன்றிரவு 8 மணிக்கு வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னாள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. திரையசையில் அடுத்து வரும் பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியது.

நீங்கள் கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது படம் பணத்துக்காக. பணத்தின் நிறைவு பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது படம் அத்தையா மாமியா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காரிசேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் முன்னிலையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் கடந்த 8/7/2026 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ஒரு பயனாளிக்கு ₹1,00,000 மதிப்பிலான விபத்து நிவாரண உதவித் தொகையையும் 155 பயனாளிகளுக்கு ₹57,00,000 மதிப்பில் இணையவழி பட்டாக்களையும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலம் 4 பயனாளிகளுக்கு ₹26,000 மதிப்பில் விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் தேய்ப்பு பெட்டிகளையும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 2 பயனாளிகளுக்கு ₹13,000 மதிப்பில் தையல் இயந்திரங்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் 4 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ₹8,000 மதிப்பில் ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வேளாண்மை துறையின் சார்பில் 6 பயனாளிகளுக்கு ₹48,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் தோட்டக்கலைத் துறையின் சார்பில் 3 பயனாளிகளுக்கு ₹71,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும் என மொத்தம் 177 பயனாளிகளுக்கு ₹60,00,000 மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். அதேபோல் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி பட்டறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு ஸ்டார்ட் அப் திட்டங்கள், நிதி உதவிகள், இன்குபேஷன் வசதிகள், முதலீட்டு இணைப்புகள், அறிவுசார் சொத்துரிமை, சந்தை அணுகல் மற்றும் ஸ்டார்ட் அப் பதிவு தொடர்பான விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இன்குபேஷன் மையங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொழில் முனைவோருக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நோக்கில் வட்டார இன்குபேஷன் கிளஸ்டரினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பெண்களின் திறன்களை மேம்படுத்தி புதுமை, தொழில் முனைவு மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் விருதுநகர் பெண்மை என்னும் தொழில்நுட்பம் சார்ந்த பதாகையும் வெளியிடப்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 20/7/2026 என்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ₹2,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் ₹2,00,000 மதிப்பிலான நவீன செயற்கை கால்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து 690 மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் எவ்வித சிரமமுமின்றி சேவைகளை பெறுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி மற்றும் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கள ஆய்வு மேற்கொண்டார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் சாலைகள் ஒருங்கிணைப்பு திட்டம்

0: 2025-26 திட்டத்தின் கீழ் ₹40 கோடி மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கும் பணியினையும், கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்பாட்டிற்குரிய வளங்களாக மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வளம் மீட்பு பூங்காவினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மல்லாங்கனறு பேரூராட்சியில் மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதியினை பார்வையிட்டு மாணவர்களின் தங்குமிடம், கழிவறை வசதிகள், விடுதி வளாகத்தின் தூய்மை குறித்தும், வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இதம் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், கிராமப்புற

0: வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. 100க்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சோ

0: பூனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃபிரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட் பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலில் அதிகபட்ச விலையாக 18,266 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,006 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,989 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,666 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலில் அதிகபட்ச விலையாக 18,284 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,269 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,896 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,399 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலில் அதிகபட்ச விலையாக 17,772 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,569 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,826 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் மொட்டு கருகல் நோய் வர வாய்ப்புள்ளதால் 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கவும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை போட்டு பாலத்தின் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகை உரித்து முட்டு கொடுத்து விட்டம் கட்டவும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 சிசி 1 ஹெக்டர்

என்ற விதம் 15 நாட்களுக்கு ஒருமுறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்ததை ஒத்திவைக்கவும், நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்யவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.

0: இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: அண்ணா வணக்கங்கண்ணா.
2: வணக்கம்ங்க. ரவிச்சந்திரன், இயக்குனர் மற்றும் செயலாளர், தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமானது மத்திய அரசினுடைய பேராதரவு பெற்று, நபார்டு வங்கியினுடைய நிதியுதவியை பெற்று, முன்னோடி விவசாயி உயர் திரு கதிரேசன் அவர்களுடைய தலைமையிலும் நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4வது ஆண்டு நோக்கி சிறப்பாக எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கம் மருந்தில்லா உணவு, இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து செல்லுதல், உணவே மருந்து மருந்தே உணவு என்கிற திட்டத்தை மக்களுக்காக நடைமுறைப்படுத்துதலே பிரதான நோக்கமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பகுதியில் பிரதான பயிர் தென்னையாக இருக்கிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு பருத்தி, புகையிலை, தானிய வகைகள் பிரதான பயிராக இருந்தது. தேங்காய் வந்து அணி மரங்கள் மட்டும்தான் பயிர் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கு 500 காய் 1000 தேங்காய்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருந்தது 2 மாதங்களுக்கு ஒருக்கா. அந்த காலகட்டத்தில் காய்களை எண்ணி எடுத்துட்டு மாட்டு வண்டியில் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து எண்ணிக்கை முறை நடைமுறையில் இருந்தது. இந்த 30 ஆண்டுகளாகவே மற்ற தானிய வகைகளெல்லாம் நிறுத்திட்டு ஆள் பற்றாக்குறை மற்ற சில காரணங்களுக்காக தென்னை இந்த பகுதியில் நல்ல மகசூல் வந்ததினால தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் முழுமையான பயிர் தென்னை விவசாயம் செஞ்சு வந்துட்டுருக்கிறதுனால இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயிகளுமே 1000 கணக்கான காய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறாங்க. இதில் நாட்டு ரகம், இனக்கலப்பு ரகம், நெட்ட குட்டு ரகம், குட்டை நெட்டு ரகம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு 200 காய் காக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கிற அளவுக்கு இப்போது ஆழியர் மற்றும் தென்னை ஆராய்ச்சி கழகங்கள் எல்லாமே இந்த தென்னை மேம்படுத்தி எடுத்து சென்று கொண்டு இருப்பதால் இப்போ எண்ணிக்கை அதிகமாக வர்றதுனால தொடர்ந்து நம்ம எண்ணிக்கை முறை மாற்றி எடைக்கு கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை அவுட்ரீச் நிறுவனம் வலியுறுத்துச்சு. அதில் நம்ம இன்றைக்கி 3 ஆண்டுகள் முடிஞ்சு 4ஆம் ஆண்டுகளை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம்.
1: அருமையாக சொன்னீங்கண்ணா. 30-40 வருடத்துக்கு முன்னால் விவசாயிகள் வந்து அணிமரமாக வச்சுருப்பாங்க தென்னை மரங்களை. அவங்களுக்கு மாடுகளுக்கு தேவையான சோளம் போடுவாங்க, மக்காச்சோளம் போடுவாங்க, அப்புறம்

0: காய்கறி பயிர்கள் நிறைய பயிரிட்டிருக்கிறாங்க. தெனை, சாமை, வரகு அந்த மாதிரி நிறைய சிறுதானியங்களும் பயிரிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு தென்னை பயிராக வந்ததுனால நம்ம வந்து அதில் எடைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னீங்க. இப்போது எடைக்கு எல்லா நிறுவனங்களுமே எடுக்கிறாங்க, எல்லா தனி வியாபாரிகளும் எடுக்கிறாங்க. இந்த தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எடையில் எடுக்கிறதுல என்னென்ன சிறப்புகள் விவசாயிகளுக்கு பண்ணுது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: எடைக்கு ஏன் மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணுவதில் ஏற்படும் காலவிரயம், நிறையா பொழுதுக்கும் வந்து நம்ம எண்ணிட்டு கொண்டிருக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க. ஒரு 30 வண்டி 40 வண்டி ஆச்சுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்னன்னு. அப்போ தற்காலத்தில் உரித்தவுடன் கொப்பரை உற்பத்தி செய்கிறது உடனடியாக சந்தைப்படுத்தும் வாய்ப்பு வந்து தற்காலத்தில் வண்டி வாகன வசதி, ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் சந்தைப்படுத்தக்கூடிய வசதிகள் தற்காலத்தில் இருக்கிறதுனால நம்ம எடைக்கு மாறுறது எளிமை. தேங்காய் மட்டையிலிருந்து உடனுக்குடன் மஞ்சி மற்றும் கோகோ பித்து எனப்படக்கூடிய தென்னை நார் துகள்கள் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய மட்டைக்கான தேவை மற்றும் சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால மட்டை உடனடியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் மதிப்பு கூட்டு பண்ணி சந்தை வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம எடைக்கு மாறுறது ஒரு ஏதுவான ஒரு சூழலாக இருக்குது. எடைக்கான தேங்காய் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமான முறையாக இருக்குங்க. எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய குழப்பம், பெரிய தேங்காய், நடுத்தர தேங்காய், சிறிய தேங்காய்கள் கலந்தே வர்றதுனால ப்ரொடக்ஷனு விலை நிர்ணயம் பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்குங்க. தேங்காய் எடை குறைவாக வந்துச்சுன்னா தென்னை பராமரிப்பு குறைவிற்கான அறிகுறி என்று நம்ம உணர முடியும். இப்போ நம்ம காய் வந்து 500 கிராம் வந்துட்டுருக்கிற போது ஒரு சில நேரத்தில் 450 வருது, 430 கிராம் வருது அப்படின்னா அப்போ அது ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்துகிட்டு உர மேலாண்மை மூலமாக நம்ம அதை எடையை கூட்ட முடியுங்க. காய்க்கு எண்ணிக்கை முறையில் வந்து நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடும். உடனடியாக வந்து நம்ம எடை குறைஞ்சதுன்னா அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம ஆக்ரிகேட்டர் கேட்கலாமுங்க, தென்னை ஆராய்ச்சி கழகத்தை கேட்டுட்டு அதுக்கு என்ன உரம் மேலாண் பண்ணணுமோ அதை எடுத்து செய்கிறதுக்கு எடைக்கான முறையில் தான் அது கிடைக்கும்.
0: சரிங்க, இப்போது நம்முடைய தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து விவசாயிகள்கிட்ட தேங்காய்களை எடுக்குது. உரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா வரத்தேங்காய், பச்சை தேங்காய், அதாவது கொப்பரையும் சமீபத்தில் போட்ட பச்சை தேங்காயும் இருக்குது. எப்படிங்கண்ணா இதை வந்து தனித்தனியாக உரிப்பாங்களா, அந்த விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்கும், காஞ்ச காய்கள் ரேட் அதிகமாக போகுது, பச்சைக்காய் 1 ரூபா 2 ரூபா கம்மியாக போகும், அதற்கான கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன்.
1: இப்போ நம்ம வந்துங்க எடைக்கான முறைக்கு மாத்திரம் நியாயமான ஒன்று, மற்ற எல்லா வியாபாரிகளுமே சில பக்கம் வந்து எடைக்கும் எடுத்துகிட்ருக்குறாங்க. நம்ம தென்சேரிமலை உழவர் நிறுவனத்துக்கு ஏன் வந்து தேங்காய் கொள்முதல் செய்கிறோம், விவசாயிகளுக்கு நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலமாக கொள்முதல் செய்கிறதுனால விவசாயிகளுக்கு என்ன லாபம்ங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேங்க. இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய நிதியுதவி பெறக்கூடிய நிறுவனமாக இருக்கிறதுனால இதில் நிர்வாக செலவு எங்களுக்கு குறைவு. மேலும் அவங்களாம் வந்து வழிகாட்டுறதுனால அவங்க வந்து அதுக்கான ஒரு ஃபீஸோ ஃபண்டோ எதுவுமே நம்மக்கிட்ட விவசாயிகிட்ட அவங்க வாங்கறதில்ல, இலவசமாக வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கான அங்கீகாரம் வந்து மத்திய அரசிடம் வந்து அவங்க வாங்கியிருக்கிறதுனால அந்த வழிகாட்டுதல் செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாதுங்க. விவசாயிகளுக்கு அடுத்த நாளே தொகை வங்கி கணக்கில் எப்படி செலுத்தப்பட முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபார்டு வங்கி வந்து கொள்முதல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஹோல்டிங் கிராண்ட் வந்து எல்லா உறுப்பினர்களும் கொடுத்துருக்குது. இது ஒரு 750 உறுப்பினர்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்குமே ஒரு கிராண்ட் வந்து நபார்டு வங்கி கொடுத்துருக்குறது. இன்றைக்கி 750 உறுப்பினர்கள் சேர்ந்து 15 லட்சம் ரூபாய் வந்து கிராண்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை ஒரு கொள்முதல் ஃபண்டாக வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதுக்கான வட்டி போக்குவரத்து எதுவுமே இல்லை. ஏன்னா முழுமையாக வந்து கிராண்டாக கொடுத்துட்டாங்க, திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு நிர்வாக செலவு குறைவு. 36 மாதங்களுக்கு ஆட்களுக்கு சம்பளம், ஒரு கணினி, ரூம் வாடகை, இந்த மாதிரி அன்றாட பெட்ரோல் செலவு இதெல்லாமே வந்து நபார்டு வங்கி 36 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 45,000 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு இது தொடரும். அதனால் வந்து நம்ம விவசாயிகிட்டிருந்து லாபம் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல வராது. அப்போ வெளிப்படையான விலை வந்து தரத்துக்கு தகுந்த வெளிப்படையான விலை நம்மளால கொடுக்க முடியுது. உடனடியாக உரிய நேரத்தில் விற்பனை செய்யக்கூடிய வசதி வந்து நம்ம இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வச்சிட்ருக்குற ஒரு விவசாயி ஒரு 20,000 காய் வந்து எங்ககிட்ட எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கான ஆட்கள் வசதி எல்லாமே நம்ம தயாராக வச்சிருக்கிறதுனால ஒரே நாளில் 60,000 காய் வரைக்கும் எடுத்துக்கிறோம். மேலும் வந்து சிறு விவசாயிகிட்டமே வந்து நம்ம வெளிப்படையான ரேட்டை சொல்லி ஒரு 1,000 காய் 2,000 காய் இருக்கிற விவசாயிகிட்டமே வந்து நம்ம நியாயமான விலை கொடுத்து எடுத்துக்கிறதுனால மற்ற வியாபாரிகளுக்குமே

0: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன கொள்முதலுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதனால் இடைத்தரகர் இதில் இல்லை, லாபம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையான விலை, அடுத்த நாளே பணம் கொடுக்கக்கூடிய கொள்முதல் நிதி உதவி நபார்டு கொடுத்துருக்கறனால இது தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான் விவசாயிகளுக்கு முழுமையான பாதுகாப்பாகவும். அந்த ஏவார ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, ஏமாந்துருவோமா, பணம் ஏமாந்து போவோமா, காய் ஏதாவது ரேட்டு வித்தியாசம் வச்சுருவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை மன உளைச்சல் எல்லாம் இதில் வந்து சுத்தமாக கிடையாது. அதனால் தொடர்ந்து தென்சேரிமலை உழவர் நிறுவனத்துக்கு தாராளமாக விவசாயிகள் உறுப்பினர்களும் கொடுக்குறாங்க, உறுப்பினர் அல்லாதவங்களும் தொடர்ந்து கொடுக்குறாங்க. உறுப்பினர் அல்லாதவங்க கொடுக்குற போது நாங்கள் மீண்டும் அவங்கள உறுப்பினரை சேர சொல்லி அவங்களுக்கு இடுபொருள், வேப்பம் புண்ணாக்கு, மற்ற ஆலோசனைகள், நுண்ணுயிர் கலவை, மீனமிலம், ஜீவாமிரதம், இதெல்லாமே நாங்கள் அந்த எல்லா விவசாயிகளுக்குமே நாங்கள் வந்து எஃப்ஏஓ மூலம் தருவித்து கொடுக்கறதுனால அந்த ஒட்டுமொத்த கொள்முதல் பண்ணுறதுனால எங்களுக்கு விலை குறைவாக கம்பெனிகளில் கொடுத்துட்றாங்க. அதனால் உர செலவுமே வந்து அவங்களுக்கு தனித்தனியாக வாங்கிறதுக்குமே ஒட்டுக்க நம்ம வாங்கி பிரித்து கொடுக்கறதுனால அதுவுமே அவங்களுக்கு சுலபமாக அமையுங்க. இடுபொருள் கொள்முதல் ரெண்டுமே இங்கே இணைந்தே நடக்கிறதுனால இந்த நிறுவனத்தில் எல்லாரும் உறுப்பினராகலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து.
1: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது விவசாயிகள் மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போது நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறீங்க, இந்த மாதிரியான இடுபொருள்கள் எல்லாமே தெரிவித்து கொடுக்குறீங்க, காய்களை வந்து எடைக்கு மாற்றி விற்பனை செஞ்சு கொடுக்குறீங்க, உடனுக்குடனே அவங்களுக்கு பணமும் வந்து சேர்கிற மாதிரி பண்ணுறீங்க, இப்போது விவசாயிகளோட மனநிலை எப்படி இருக்குங்கண்ணா?
0: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் களைக்கொல்லி அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நாங்கள் களைக்கொல்லி நிறுத்துறதுக்கான வலியுறுத்தல் செஞ்சு இயற்கை வேளாண்மை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற கருத்தை எல்லா விவசாயிகளுக்கு முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். சுமார் இன்றைக்கி களைக்கொல்லியை 1000 ஏக்கராவுக்கு மேலே நிறுத்தி ப்ரஷ் கட்டர் முறையை 6 ஆட்கள் இருந்து 10 ஆட்கள் வரைக்கும் இங்கே ஒன்று வந்து ரூம் கொடுத்து தங்க வச்சு அவங்களுக்கெல்லாம் மிஷின் வாங்கி கொடுத்து ப்ரஷ் கட்டர் பண்ணுறது மூலமாக களைக்கொல்லி நிறுத்தியிருக்கிறோம் சுமார் 1000 ஏக்கரா. தொடர்ந்து அடுத்த ஆண்டு வந்து 2000 ஏக்கராவுக்கு நோக்கி செகண்டு டீம் ஒன்று இப்போ நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களையும் தங்க வச்சுருக்கிறோம். இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து செல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு களைக்கொல்லி விவசாயத்துக்கு உயிர்கொல்லி என்பதனால் அதை நம்ம நிறுத்தியிருக்கிறோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், தேங்காய் எண்ணெய் உற்பத்தி, மற்ற இயற்கையான முறையில் காய்கறிகள் உற்பத்தி செய்கிறது, அழிந்து போன பாரம்பரிய நாட்டு ரக காய்கறியை உற்பத்தி செஞ்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 8 லிருந்து 1 மணி வரைக்கும் சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து தரமான காய்கறிகள் நியாயமான விலையில் இயற்கையோடு ஒன்றி விஷமில்லா காய்கறிகள் உற்பத்தி செஞ்சு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். நாட்டு ரக விதை எஃப்ஏஓ ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லா நாளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். 60 வகையான காய்கறிகள், கீரை வகைகள், எல்லா நாட்டு ரக பாரம்பரிய விதைகள் நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கலெக்ட் பண்ணி அது நாட்டு ரகமானு செக் பண்ணி அதை வந்து தொடர்ந்து எஃப்ஏஓவில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காய்கறிகள் வந்து நம்ம சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த மாதத்துலேருந்து தூய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிற திட்டத்தில் பல ஆண்டுகளாக களைக்கொல்லி பயன்படுத்தாத நாட்டு ரக தென்னை ரகத்திலிருந்து காய் வந்து உளுந்து மெச்சூராகி உளுந்து பொறுக்கக்கூடிய தேங்காயை சேகரித்து அன்சல்பர்னு சொல்லுவாங்க, சல்பர் வைக்காமல் வாக மரச்சுக்கில் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சல்பர் காய வச்சு நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தில் பருப்பு காய வைக்கிறதுனால நம்ம ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாதுங்க, தொடர்ந்து வந்து அது ஹீட் இருந்துகிட்ருக்கறனால சோலார் சிஸ்டத்தில் காய வச்சு வாகை மரச்சுக்கில் ஆட்டி நம்ம பிளாஸ்டிக் கேன்லையெல்லாம் அடைக்கிறது இல்லைங்க, சில்வர் ட்ரம்மில் தான் வந்து நம்ம இங்கே ஸ்டாக் வைக்கிறோம். அப்போ இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் கண்டன்ட் உள்ள மண்ணை யார் வச்சுருக்காங்களோ அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மண்ணை தேர்ந்தெடுத்து நாட்டு ரக மரம் தேர்ந்தெடுத்து அவங்கள காய் போட வேண்டாம் உளுந்து பொறுக்க சொல்லி அந்த காய்களை வந்து நம்ம எடுத்து சல்பர் வைக்காமல் வாகை மரச்சுக்களை ஆட்டி சில்வர் ட்ரம்மில் ஸ்டாக் வச்சு முழுமையான தூய தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய கொள்கையை இந்த மாதத்துலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நியாயமான விலைக்கு 1000 லிட்டர் வேணாலுமே நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம எஃப்ஏஓ மூலமாக இந்த தூய தேங்காய் எண்ணெயை சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணும், வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம்.
1: நிறைய காய்கறி விதைகள், அதுவுமே நாட்டு காய்கறி விதைகள், கீரை

0: விதைகள் நம்ம தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக விநியோகம் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. குறிப்பாக என்னென்ன கீரை விதைகள், என்னென்ன காய்கறி விதைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இன்றைக்கி வந்துங்க முருங்கைக்கீரை வந்து உலக லெவலில் அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. முருங்கைக்கீரையில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. எங்களுடைய எஸ்பி வடுகுளத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் ஒரு 5 ஏக்கரா வந்து இயற்கையான முறையில் முருங்கைக்கீரை உற்பத்தி செய்து பவுடராகவும் கொடுக்குறாரு, கீரையாகவும் கொடுக்குறாருங்க. சில விவசாயிகள் கரும்பு முருங்கை எனப்படக்கூடிய ஒரு இனிப்பான சுவையோட கூடிய முருங்கை வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுறாரு. இப்போ இதில் முருங்கை கீரை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளிக்காய் எல்லாமே நாட்டு ரகம், கொத்தவரங்காய், அவரைக்காய் இந்த மாதிரி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய், பீட்ரூட்டு, தச்சமயம் வந்து கேரட்டு, இந்த மாதிரியான நாட்டு ரக காய்கறி விதைகளை வந்து மெட்டுபாவியை சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள் தாய்மண் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். அவர்கள் மூலமாக வந்து நாட்டு ரக காய்கறிகளை நம்ம சந்தைப்படுத்திகிட்ருக்கிறோம். மேலும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு விதைகளை வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். பொதுவாக வந்து காலிப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மூலமாக தான் வந்து தெளித்து அதை பாதுகாக்கப்பட்டு உற்பத்தி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த முறையை வந்து நம்ம ஒழித்து மீனமிலா, வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் கரைசல் மூலமாக, ஜீவாமிரத கரைசல் மூலமாக, பூச்சி வெரைட்டி ஏழிலை கரைசல் இந்த மாதிரி கரைசலை பயன்படுத்தி, இஞ்சி சாறு, பூண்டு சாறு இந்த மாதிரி சாறுகளை பயன்படுத்தி நம்ம அந்த புழு உற்பத்தியாகாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உற்பத்தியை வந்து மாரிமுத்து அவங்க வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த பகுதியில் எங்கள் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி காலிஃப்ளவர், மருந்தில்லா காலிஃப்ளவரை நம்ம தொடர்ந்து சந்தைப்படுத்தி வந்துட்டுருக்கிற பிரக்டோஸ் காலிஃப்ளவர் மற்றும் பீட்ரூட் போன்ற வகைகளை வந்து பூச்சிக்கொல்லி இல்லாமல் வளர்த்த முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனம் செஞ்சு காட்டி சந்தைப்படுத்தி வந்துட்டுருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமாக இருக்குது.
0: இப்போது விவசாயிகள் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான காய்கறி விதைகளையும் பொதுமக்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைவான விதைகள் இருந்தால் போதும். ஒவ்வொரு சின்ன சின்ன பொட்டலும் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதில் சுமார் எத்தனை விதை இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உத்தேச கருத்து சொல்லுங்களேன்.
1: பாவக்காய் அப்படின்னா ஒரு 20 விதை இருக்குங்க, அது ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம பாக்கெட் பண்ணி அது எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய தன்மையில் நம்ம வச்சிட்ருக்கிறோம். கீரை விதைகள்னால் அதிகப்படியான குவான்டிட்டி இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெந்தய கீரை அவங்கவுங்க வாங்கிட்டு போய் பயிர் பண்ணிக்க முடியுது. வள்ளாரக்கீரை, வெந்தயக்கீரை இந்த மாதிரி விதைகள் எங்கிட்ட இருக்குது.
0: உயர்தரமான கொப்பரையை பயன்படுத்தி மரத்துலேயே காஞ்சு விழுந்த தேங்காய்களை பொறுக்கி அதைய சோலார் மூலமாக காய வச்சு நீங்கள் எண்ணெய் ஆட்டுற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு புது தகவல் கொடுத்தீங்க. இப்போது மரத்துலேயே காய் விழுகுது அப்படின்னா விவசாயிகளுக்கு போடக்கூடிய நாட்கள் ஒரு 20 நாட்கள் தள்ளி போகும். அவங்களுடைய காய்க்கு கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமாங்கண்ணா.
1: நாட்டு ரக தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய விவசாயிகள் காய் வந்து பருப்பு ரொம்ப மெச்சூர் ஆகிருக்குங்க. எண்ணெய் கண்டன்ட்டு இப்போ ஒரு 10 கிலோ பருப்புக்கு 6 லிட்டர் வருதுன்னா நம்ம உளுந்து பொறுக்கிற போது ஒரு 6.5 லிட்டர் அளவுக்கு வருங்க. அப்போ எண்ணெயில் வந்து நம்ம குவான்டிட்டி உற்பத்தி அதிகமாக கொடுக்க முடியும், தரமாக கொடுக்க முடியும். தரமான எண்ணெய் உற்பத்திக்கு இந்த திட்டம்தான் வந்து நம்ம உளுந்து பொறுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும். மரமும் நல்லா இருக்குங்க.
0: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பொதுவான விவசாயிகள் கிட்டையுமே நீங்கள் தேங்காயை உரித்து எடை கெடுத்துட்ருக்குறீங்க. இப்போது கடைசியாக 2025-26 வருஷத்தில் உங்களுடைய நிறுவனம் எந்த அளவில் கொள்முதல் பண்ணியிருக்குதுங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவான தகவல் கொடுக்கல.
1: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சுங்க இன்றைக்கி 3 ஆண்டு நிறைவடைஞ்சு 4வது ஆண்டு 3 மாதங்கள் முடிஞ்சிச்சு, ஒரு கோட்டேலி முடிஞ்சிச்சுங்க. 1வது ஆண்டு முதல் 6 மாதங்கள் நாங்கள் 750 உறுப்பினர்களை ஒருங்கிணைச்சி அரசுகிட்ட நிதி உதவி வாங்கிறதுக்கான கால அவகாசம் வந்து 6லிருந்து 7 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த 1வது ஆண்டே வந்து நம்ம எடைக்கான முறைக்கு மாறி சுமார் 1.58 கோடி 1வது ஆண்டு தேங்காய் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். 2வது ஆண்டு 5.7 கோடி தேங்காய் கொள்முதல் விற்றுமுதல் பண்ணியிருக்கிறோங்க. 3வது ஆண்டு 2025-26 ஆண்டு 10.40 கோடி மேலே வந்து நம்ம தேங்காய் எடைக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு 3 மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 கோடி ரூபாயை கொள்முதல் விற்றுமுதலை நாங்கள் அடைஞ்சு அதை தாண்டி வந்துட்டு இருக்கிறோம்.

0: இந்த ஆண்டு எங்களுடைய இலக்கு சுமார் 15 கோடி அளவுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம்.
1: சரிங்கண்ணா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எப்படி செயல்பட்டுருக்குது, புதுசாக நீங்கள் என்னென்ன நடைமுறைகளை அமல்படுத்தியிருக்கிறீங்க, குறிப்பாக இந்த தேங்காயில் தூய தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதா சொன்னீங்க, அது போக இந்த நாட்டு காய்கறி விதைகள் வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டு காய்கறிகளும் இந்த நிறுவனம் மூலமாக கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உன்னதமான தகவல் கொடுத்தீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 நன்றி சொல்லுதுங்கண்ணா. வணக்கம்.
0: நாங்கள் என்னதான் செயல்பாடுகள் வந்து அதிகப்படியாக தொடர்ந்து நடத்திட்டு வந்தாலுமே இந்த தகவலை வந்து தமிழ்நாடு முழுமையாக இந்த நிகழ்ச்சியை அனைத்து விவசாயிகளுக்குமே எடுத்து செல்லக்கூடிய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளைய நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ். கே. மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
2: அல்லது
1: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்?
4: நீ கேட்காத,
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
6: என்னென்ன தெரியுமா?
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே. டி. பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை லக்ஷ்மி அம்மாள் அவர்கள் மலை வேண்டி பாடிய பாடல்.

தேலந்தூரோ மோதிரக்காதேரோடோ தேரோடு வீதியெல்லாம் தெரிச்சொனையா விருச்சொனத்தி நாங்கள்லாவோ வாட வந்தோ நம்பிக்கையா குளத்தரையா வாசிதேவா வரணதேவா மலையா பூழுஞ்சிருங்கோ வானவிரி ராசாவே மலை பூழுஞ்சிருங்கோ தெக்கே மாளவேயோ தென்னாட்டு தண்ணியிலே திரும்பி வந்தோ கண்ணிகளா

கண்டகுரி சொல்ல வந்தோ காணகுத்து குரமகதே உரத்தீகோரம் மகள தலசம்புள்ளே கரியவோ தலவாசோ வீட்டிலே சொல்லுதம்மா கெவ்வீலி. அவளை யாழச்சாங்கோளாராட்டோம் ஜெய்யிங்கோளாராட்டோம் பொங்கலுக்கு தேரோட்டோம் ஜெய்யிங்கோ வடக்கே மாலவேயோ வரட்டாரு தண்ணி வரோ.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள்,
1: வேளாண் காடுகள்.
0: வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
2: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நேர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் IAS அவர்கள் விடுக்கும் செய்தி.
4: அனைவருக்கும் வணக்கம், நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 உடைய முதல் கட்டமான பணிகள் July 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க

போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2ல வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

0: கட்ட ஃபேஸ் டூவில் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொது தேர்தல் விவாதம் நடைபெற்று வருகிறது.

பொது தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.

கேட்ட பாடல் புதுப்பாட்டு படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் இளையராஜா பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து

கேட்ட பாடல் சிங்காரவேலன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து

நம்மை மூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

இந்த பாடலோடு மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் பாராளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சல யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸே இல்லையா?
3: தெரியல ஏட்டையா, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
2: சார் சல்யூட்.
4: என்னையா ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
2: ஐயா, ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
4: பார்சலா? ஓ, இதானா? ஓபன் பண்ணுங்க.
2: ஐயா ஐயா ஐயா ஐயா,
4: யோ என்னையா இப்படி பயப்படுறீங்க? ஓபன் பண்ணுங்க.
3: என்னது
4: ஆள் காட்டி வரல? ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங்.
5: அங்கி, நான் யாருன்னு கேட்காம சொல்றது செய்யுங்க. நான் போனை கட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு போன் வரும், அதை அட்டெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஆக்சன் எடுத்தா இதே மாதிரி ஒரு பார்சல் உங்க மேல் அதிகாரிக்கு போகும். அதுல உங்க பாடி துண்டு துண்டா இருக்கும்.
2: ஐயா பாருங்க ஐயா, ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பேசுதுன்னு.
4: யோ, பேசுனது குழந்தை இல்லையா? ஏஐ டூல் யூஸ் பண்ணி குரலை மாத்தி பேசியிருக்காரு. ஹலோ
6: ஹலோ இன்ஸ்பெக்டரா சார், என்னை காப்பாத்துங்க சார். சார், என்னோட பர்த்டே அன்னைக்கு, என்னை யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், என் லொகேஷன் ஷேர் பண்றேன் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார்.
4: பயப்படாதீங்க, கண்டிப்பா வரேன், இப்பவே வரேன்.
2: ஐயா, அந்த போன் கால் குழந்தை சொன்னது ஆபத்து ஐயா, ஆபத்து.
4: என்ன ஆபத்தா? யோ ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது, பப்ளிக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்டேஷனை பாத்துக்கோ, நான் வரேன்.
2: சரிங்க ஐயா.

0: யாரு? இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.
1: பரவாயில்ல மேடம், நான் உடனே போகணும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட போன்ல பேசுறது நீங்க
0: தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், ஐ அம் ரேகா. நைட்டு சரியா தூக்கமே வரல, ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேனா அப்ப போன் ரிங் ஆச்சு. என் அண்ணனா தான் இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா அதுல
1: பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன
0: சொன்னாங்க? இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க இருக்கிற என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர்.
1: ரேகா, பப்ளிக்க பாதுகாக்கத்தான் நாங்க இருக்கோம். ஆமா, போன்ல மிரட்டின அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
0: இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஆனா அந்த குரல் ஒரு முரடன் ஒரு குரலா தான் இருக்கணும். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு சார்.
1: ஐ சி. ரேகா, இந்த பங்களா
0: என் சொந்த பங்களா தான் சார். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். இல்ல இல்ல, என் கூட மேஜர் இருக்கான்.
1: மேஜர்னா?
0: உண்மையான மேஜர் இல்ல சார், சின்ன வயசுல மிலிட்டரியில வேலை பார்த்தான். நாங்க அவனை மேஜர்னு கூப்பிடுவோம். ஆனா தோட்ட வேலையில கெட்டிக்காரன். அவன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எங்க அப்பா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. பாவம் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கண் பார்வையே இல்ல.
2: ரேகாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காங்களா?
1: பார்வை இல்ல? ஆனா அது எப்படி? நான் தான் வந்திருக்கேன்னு அவ்வளவு கரெக்டா கேக்குறேன் மேஜர்.
2: அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேகாம்மா போன்ல பேசும்போது

0: நானும் பக்கத்துல இருந்தேன். அத வச்சு
1: ரேகா, இவளுக்கு எப்ப இருந்து பார்வை தெரியாம போச்சு?
2: அது
0: 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தோட்டத்துல பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மெண்ட் ரியாக்ஷன் ஆகி பார்வை போயிடுச்சு.
2: அந்த வருஷம் தான் எங்க அப்பா கூட இறந்து போனாரு.
1: ஐ சி. ரேகா, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்?
2: ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லை சார், சொந்தக்காரங்கன்னா என் அண்ணன் தான். சொத்துக்காக பாசம் காட்டுற ஒரே உறவு அவர் தான்.
1: அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்? சாரி மேடம், உங்க மேரேஜ் போட்டோ அங்க மாட்டிருக்கு, அதை பார்த்து தான் கேட்டேன்.
2: நான்சென்ஸ் சார், உங்களை சொல்லல. மேஜர், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அந்த போட்டோ வாங்க மாட்டாதன்னு? முதல்ல அதை தூக்கி போடு.
0: சரிம்மா, இப்பவே அதை கழட்டி வச்சிடறேன்.
1: ஆல்ரைட், இந்த கொலை பேட்டல் சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா?
2: இருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: யாரு யாரு யார் மேலே சந்தேகம் இருக்கு?
2: எனக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கு சார். எங்க நானே கொலை பண்ணிப்பேனும், ஐ மீன் தற்கொலை பண்ணிப்பேனும் பயமா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நோனு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டாதான் என்னை காப்பாத்துவீங்க.
1: ஓ காட், இந்த கொலை மிரட்டல் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரேகா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும்.
2: சரிங்க சார்.
1: நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அப்புறம் இந்த கொலை மிரட்டலை பத்தியும் நான் இங்க வந்தது பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன்.
2: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: கான்ஸ்டபிள்
3: ஐயா,
1: இந்த ஃபைல ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க.
3: சரிங்க ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர், மே ஐ கம் இன்? ஓ, உள்ள வந்துட்டனா? ஐ அம் சாரி, ஐ அம் காந்த், ஏ ஸ்போர்ட்ஸ்மேன்.
1: காந்த், டேக் யுவர் சீட். என்ன விஷயம்?
3: இன்னைக்கு காலையில நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் போயிருந்தப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
1: என்ன மெசேஜ்?
3: படிக்கிறேன் கேளுங்க. ஹலோ காந்த், ரேகா உயிருக்கு ஆபத்து, அவங்கள நீங்க தான் காப்பாற்றணும், இல்லைனா உங்களை நான் போட்டு தள்ளிடுவேன். பாத்தீங்களா சார், இப்படி மெசேஜ் வந்திருக்கு சார்.
1: ரேகாங்கிறது யாரு?
3: என்ன இன்ஸ்பெக்டர், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. மீன் தொழில் ஜாம்பவான், சிவாவோட சிஸ்டர்னா எல்லாருக்குமே தெரியுமே.
1: எனக்கு தெரியாது. ஓகே, ரேகா உங்களுக்கு என்ன வேணும்?
3: ஷீ இஸ் மை வைஃப். ரேகாவும் நானும் இப்போ ஒண்ணா இல்ல.
1: காரணம்?
3: அவளோட அண்ணன் சிவா தான். ரேகா அப்பா செத்து போன ஒரே வருஷத்திலேயே அவசர அவசரமா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் சொத்து காசப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு சார். அதை எங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார். சார், அதுக்காக தான் சார் இந்த நாடகம்லாம் நடக்குது சார். சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார்.
1: கவலைப்படாதீங்க, ரேகாவை நான் காப்பாத்துறேன். அவ சாகலனா நீங்க சாக மாட்டீங்களா?
3: ஆமா சார், ஆமா சார, எப்படியாவது ரேகாவை காப்பாத்துங்க சார். அவ சாகலனா நானும் சாக மாட்டேன் சார்.
1: மிஸ்டர் சிவா, நாங்க யாரையும் அனாவசியமா விசாரணை பண்ண மாட்டோம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
4: ஐ நோ, பட் விசாரணை பண்றதுக்கு நீங்களே நேரடியா இந்த கால நேரத்திலே வந்திருக்கீங்கன்னா தட் சுட் பி சம் ரீசன்.
1: சொல்றேன், இந்த பங்களா உங்களுடையது தானே? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
4: ஏ, எங்க ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா இங்க தான் இருக்கோம்.
1: ஓ,
4: சிட்டில ஒரு பங்களா இருக்கு, என் சிஸ்டர் அங்க தான் இருக்கா. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இருக்கு, அதுல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காந்த் இருக்கா.
1: ஏ மிஸ்டர் சிவா, நீங்க உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஏன் ஆள் ஆளுக்கு ஒரு பங்களால இருக்கணும்?
4: அது அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது இன்ஸ்பெக்டர்.
1: ஓகே, நீங்க ஒரு கேப்ரே டான்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க
4: இன்ஸ்பெக்டர்.
1: அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல
4: இன்ஸ்பெக்டர்.
1: அதனால தான் வைஃபோட தனியா இந்த பங்களால வந்துட்டீங்க.
4: மேபி சோ வாட். ஏ இன்ஸ்பெக்டர், ரேகா உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா?
1: ஃபோன்?
4: எஸ், தன்னை யாரோ கொலை பண்ண போறதாவும் நீங்க தான் காப்பாத்தணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளே. இன்ஸ்பெக்டர், ரேகா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவ.
1: என்ன சொல்றீங்க?
4: எஸ், இப்படித்தான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவா.
1: ஓ,
4: ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு ஈவினிங் 6 o'clock மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர் போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவார் அநேகமா. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரவே மாட்டீங்க.
5: இன்ஸ்பெக்டர், ஆஸ் எ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: வெரி நைஸ் டாக்டர். ரேகாவை உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும்?

0: ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஜனவரி மாதம் அவங்க அண்ணன் தான் ரேகா ஒரு மனநோயாளின்னு இங்கே கூட்டிட்டு வந்தார். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சாதாரண மென்டல் டிப்ரெஷனில் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு போய் மனநோயாளின்னு சொல்லி ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல.
1: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
0: நான் டிப்ரெஷனுக்கு சில டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அண்ணன் இங்கேயே அட்மிட் பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஸ் பண்ணான். அது தான் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேன். ரேகாவுடைய விரக்தியான பேச்சை பார்த்தா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரும் அவங்க கிட்ட அன்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: என்ன சொல்ல வரீங்க டாக்டர்?
0: அதாவது மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற சில பேஷண்ட்ஸ் மற்றவங்க அனுதாபத்தை எதிர்பார்த்து அவங்கள யாரோ கொலை பண்ண வர்றதா காப்பாத்த சொல்லி சீன் கிரியேட் பண்ணுவாங்க.
1: இஸ் இட் அது போல?
0: ரேகாவே பணம் கொடுத்து ஒரு ஆளை உதவிக்கு வச்சுக்கிட்டு தன்னை யாரோ கொலை பண்ண போறதா ஒரு அனுதாப சூழலை உருவாக்கி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை ரேகாவை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் டாக்டர்.
1: ஐ சீ. ஓகே டாக்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாய்.
0: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்.
2: ஆ சொல்லுங்க ஐயா.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேகாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு தான் ரேகாவை கொலை பண்ண போறதா கொலகார சொல்லியிருக்கா. சோ எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கணும்.
2: ஐயா பக்கா பந்தோபஸ்து பண்ணிருக்கோம். ஐயா ஐயா அங்க பாருங்க, அங்க பாருங்க, ரேகாமா மாடியில இருந்து இறங்கி வராங்க. ஐயா ஐயா என்ன ஐயா இது? இந்த காந்த அவங்கள இப்படி பாக்குறான்.
3: ரேகா இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு குடும்ப பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க. ஆனா உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன நீ ஒதுக்குறியா? உன்ன ரேகா ஏன் கால இல்லம்மா, அண்ணன் கிட்ட போய் ஆசீர்வாதம்.
4: உங்ககிட்ட யார ஆசீர்வாதம் வாங்க வந்தா? கொஞ்சம் தள்ளுங்க
5: அண்ணே, என்ன பிளஸ் பண்ணுங்க.
6: என்னன்னு பிளஸ் பண்றது? குழந்தை இல்லையேன்னு என்ன தத்தெடுத்து வளர்த்த நம்ம அப்பா. நீ பிறந்த பிறகு சொத்துல பெரும்பாதிய உன் பேரு எழுதி வச்சுட்டு போய் செத்துட்டார். நீ செத்தாதான் அந்த சொத்தும் எனக்கு கிடைக்கும்னு என் பொண்டாட்டி சொல்றான். அப்புறம் எப்படி உன நான் பிளஸ் பண்றது?
7: அட என்னம்மா நீ அண்ணங்கல்ல விழுந்துட்டு எழுந்துருமா எழுந்துருமா, தீர்க்காயசா இருமா. ஆ எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, காந்த் கிட்ட வாங்க. மேஜர் ஏன் அங்கேயே நிக்கிற, பக்கத்துல வா. ஏமா ரேகா கேக்க வெட்டுமா?

0: அண்ணா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க.
1: என் அழகு தேவதமணி, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா மா, உனக்கு இந்த அண்ணனோட பரிசு, இந்த வாட்ச்.
0: ஹாய், வாட்ச் சூப்பரா இருக்கே அண்ணா, இது ஓடலையே.
2: ஓடாத வாட்சா என்ன சிவா, அபசகுணமா இருக்கு.
1: என்ன காந்த், என்ன அபசகுணம்? அது ஜெர்மன் வாட்ச், கையில கட்டினா தானா ஓட ஆரம்பிக்கும். சரி சரி, எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்.
3: Wish you many more happy returns of the day. Rekha, the bouquet வாங்கி.
0: Thank you, Gandh.
1: Happy birthday, sister.
0: Thank you, Pa.
1: என்ன மேஜர், ஏன் தயங்குற? ஒன்பளிப்பு கொடு.
4: என்ன இது மேஜர், கத்தி கீழே போடு. I say கத்தி கீழே போடு.
5: அம்மா அம்மா பயப்படாதீங்க, என்னதான் உங்களுக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம் வேணும் இல்ல, அதான் அன்பளிப்பா இந்த கத்தியை கொடுக்கணும். பயப்படாதீங்க, இதை வாங்கிக்கங்கம்மா.
4: மேஜர், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்.
5: இல்ல சார், இதை நான் தான் கொடுக்கணும்.
2: என்ன பவர் கட் ஆயிடுச்சு?
0: இன்ஸ்பெக்டர், யாரோ வராங்க.
4: ரேகா, பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன்.
0: நான் தான்
4: தள்ளிவிட்டேன்.
5: இங்கதான் இருக்கேன்.

0: கவலைப்படாதீங்க. அவன் என்னை இருட்டில் தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் என்னை தொட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அவன் இங்கே வந்தான், நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.
1: அப்போ நாங்களாம் காப்பாற்ற மாட்டோமா?
2: ஏன், நான் இல்லையா?
1: சரி சரி, வாங்க டின்னர் சாப்பிடலாம். இன்ஸ்பெக்டர், நீங்களும் வாங்க.
3: சாரி சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. ரேகா
4: இன்ஸ்பெக்டர்,
3: நீங்க ரூமுக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு டின்னர் வரும்.
4: இன்ஸ்பெக்டர்,
3: எதுக்கும் பயப்படாதீங்க ரேகா, கான்செப்ட் எல்லாம் இங்க தான் இருப்பாங்க, தைரியமா இரு. ரேகா, அப்ப நான் வரேன்.
4: இன்ஸ்பெக்டர்.
3: ரேகா, உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணு.
4: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
3: ரேகா, இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாம உங்க ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு குழந்தை விட்டவனை நிச்சயம் நான் பிடிச்சே தீருவேன்.
4: ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர்.
2: நீங்க போயிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நானும் என் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன். உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்.
3: நோ நீட் மிஸ்டர் கான். ரேகா நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள கவனமா பாத்துங்க.
2: அப்போ ரேகா செத்துட்டா நானும் செத்துருவேனா? அப்போ சுத்தலாம் சிவாவுக்கு போயிடுமா?
1: கான், வார்த்தை அளந்து பேசு.
3: ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருங்க, ரேகாவை பத்திரமா பாத்துங்க, நான் வரேன். ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா தான் பேசுறேன். டீடைல்ஸ் உடனே அனுப்பிவிங்க. ஓகே. ஹெட் கான்ஸ்டபிள்
5: ஐயா,
3: ரேகா வீட்டுக்கு 1 hour முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க.
5: ஓஹோ,
3: சர்வேலன்ஸ் யூனிட்ல இருந்து இப்பதான் விவரம் சொன்னாங்க. விவரத்தை அனுப்பி சொல்லியிருக்கேன்.
5: அப்படி ஃபோன் வந்திருந்தா ரேகா அம்மா ஃபோனை அட்டன் பண்ணா நமக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டிருப்பாங்களே.
3: எதுக்கு ரேகாக்கு ஒரு ஃபோன் அடிச்சுப்பாங்க.
6: என்ன
7: வழக்கங்கிறதுனால தயார் பண்ணி எடுத்துட்டு போனேன். அம்மா படுத்துக்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி பார்த்தேன், பதில் இல்லை. தூங்குறாங்கன்னு நினைச்சு எழுந்ததும் குடிக்கட்டும்னு அங்கேயே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோ தாங்க ஐயா. அம்மா பாதி
3: அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் மேஜர்?
7: ஐயா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் சாப்பிட்டாங்களான்னு பார்க்க போனேன். அப்பவும் அசையாம தூங்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து சத்தம் போட்டு எழுப்பி பார்த்தேன். ஐயோ, அம்மா எழுந்திருக்கவே இல்லையா? அம்மா அம்மா.
3: ஓகே ஓகே மேஜர், ஓகே ஓகே. மேஜர், காலையில் நான் வந்து போனதுக்கு அப்புறம் ரேகாவை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா?
7: ஐயா, எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல. வந்திருந்தா உள்ள விட்டுருக்க மாட்டேன்.
3: இவன் அழுற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே ரேகா செத்துட்டான்னு தெரிஞ்சது.
2: இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த பிறகுதான் ரூமை விட்டே நான் வெளியே வந்தேன்.
3: ஹெட் கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புங்க.
1: சரிங்கய்யா.
3: போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ரேகா எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும். மேஜர், அது வரைக்கும் யாரும் இந்த பங்களா விட்டு வெளியே போகக்கூடாது.
0: சரிங்கய்யா.

இந்த கிளப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, புதுசா எதுவுமே நடக்கலையே. சேம் ஓல்டு சாங், சேம் ஓல்டு டான்ஸ். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது?

0: அமேசிங், இன்ஸ்பெக்டர் மாறுவேஷத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பேசி பார்ப்போமே.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர்.
2: ஓ டாக்டரா,
0: நீங்க கெட்டப்ப மாத்திட்டு வந்து உட்கார்ந்து கூட கொலகாரத்தை கண்டுபிடிக்க முடியலையா?
2: டாக்டர், உங்களை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?
0: அதுதான் சைக்கோட்ரிக் டாக்டர். என்னை யாராலும் ஏமாத்த முடியாது.
2: உண்மைதான் டாக்டர்.
3: என்ன டாக்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அடடே, நம்ம இன்ஸ்பெக்டர் மாறு வேஷத்துல, சூப்பர் இன்ஸ்பெக்டர். நம்ம மூணு பேரும் இங்க சந்திப்போம். நான் எதிர்பார்க்கவே இல்லை.
2: மூணு பேர் இல்லை, நாலு பேர். அங்க பாருங்க, ரேகா அண்ணா, சிவா.
4: ஹலோ.
2: என்ன எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க?
3: எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கிளப்புக்கு போங்க, அங்க உங்ககிட்ட வந்து யார் வழிய பேசுறானோ அவன் தான் கொலகாரன், பிடிச்சு கொடுத்து போலீஸ் ரிவார்டு வாங்கிக்கங்கன்னு. அதான் எனக்கும் அப்படி ஒரு ஃபோன் கால் வந்தது.
0: எனக்கும் வந்தது.
2: ஸோ நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறோம்.
3: ஸோ கொலகாரன் நம்மளை ஏமாத்திட்டான்.
2: என்ன ஏமாத்துறோம்? நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. கொலகாரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்.
5: ஐயா, எல்லாரையும் லாக் அப் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், விசாரணையை ஆரம்பிக்கலாம்.
2: வெயிட், இந்த விசாரணைக்கு ஒரு விஐபி தேவைப்படுற. இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க டாக்டர். ரேகாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டேன்.
0: வெரி கிளாட். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுங்க, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க?
2: அதுக்கு இல்லை டாக்டர், அக்கார்டிங் டு த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் படி கத்தியால குத்தி துப்பாக்கியால சுட்டு ரேகாவை கொலை பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்யூஸ்ட் யாருன்றதையும் முடிவு செஞ்சிட்டேன் டாக்டர். இப்போ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறேன். நீங்க அதை கவனிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க தான் மனநல மருத்துவராச்சே, உங்க முடிவும் என் முடிவும் சரியா இருக்கானு பாப்போம்.
0: I see. Okay. என்ன டெஸ்ட் பண்றீங்க? குட். கூட்டு விசாரிங்க பாப்போம்.
2: ஹெட் கான்ஸ்டபிள் சிவாவை கூட்டு வாங்க.
5: சரிங்க ஐயா. சிவா இப்படி வந்து நில்லுங்க.
2: சொல்லுங்க சிவா, ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
6: நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. குழந்தை இல்லாததால என்ன தத்தெடுத்து வளர்த்த என் அப்பா சாகரத்துக்கு முன்னாடி பெருவாரியான சொத்துக்களை ரேகா பிறந்த பிறகு அவளுக்கு எழுதி வச்சிட்டாரு. அதனால என் ஒய்ஃப் சொத்துக்காக ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொலை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினா. அவ எங்க ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொண்டுடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வைக்க ரேகாவை துப்பாக்கி கட்டி மிரட்டினேன். ஆனா கொலை செய்யல, நான் கொலை செய்யல. பயத்துல துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு காணாம போன என் துப்பாக்கியை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டதுதான். மத்தபடி நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல.
2: பாத்தீங்களா டாக்டர்?
0: நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
2: ஹெட் கான்ஸ்டபிள்
5: ஐயா,
2: சிவாவை லாக் அப்ல வச்சுட்டு அந்த காந்தை கூட்டு வாங்க.
5: சரிங்க ஐயா. காந்த், காந்த் இப்படி வந்து நில்லுங்க.
2: என்ன காந்த், இந்த கத்தி யாருதுன்னு தெரியுதா?
6: இந்த கத்தி என்னோடுதான். ஆனா இத யாரோ திருடி ரேகாவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாங்க. கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து என்ன வெறுத்தவளோட 1 வருஷம் வாழ்ந்த, ஒரு நாள் திருந்துவான்னு நம்பி ஃபாரஸ்ட் பங்களால காத்துக்கிட்டு இருந்த. சில நேரம் அவளை கொண்டுலாம் தோணும். ஆனா அவளை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன் இன்ஸ்பெக்டர், அவளை காதலிக்கிறேன்.
2: என்ன மேஜர், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
7: என்ன சொல்வேன் நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தவரோட பொண்ணை கொல்ற அளவுக்கு

0: தெரியும்
1: ஒத்துக்குங்க, நீங்க தான் கொலகாரனு ஒத்துக்குங்க.
2: இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? What do you mean?
1: Yes, ரேகாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், வெறும் கத்தி துப்பாக்கியால மட்டும் ரேகா சாகல, விஷ ஊசி போட்டு அவளை கொன்னு இருக்காங்க. விஷ ஊசி போட தெரிந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
2: ஊசி போட தெரிஞ்சவன் நான் மட்டும்தானா? ஐயா இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலகாரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு?
1: ஆதாரம், பார்சல் கொண்டு வந்த கோவிந்தன், பார்சல்ல இருந்த ஆள்காட்டி விரலுக்கு சொந்தக்காரரான உங்க பேஷண்ட் உத்தமன், கொலை மிரட்டலுக்காக ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணி தந்த சுரேஷ், ரேகாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜூஸ் கிளாஸ்ல கிடைச்ச உங்க கை ரேக. போதுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க? ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
2: இன்ஸ்பெக்டர், எஸ் எஸ் ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன். நானும் ரேகா அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அவன் என் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் என் மனைவிய கொல்ற அளவுக்கு என்ன பெரிய ஆக்கிடுச்சு. அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு எரிச்சு கிச்சன் ஆக்சிடென்ட் உலகத்தையே நம்ப வச்சேன். அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சுது. ரேகாவுடைய அப்பன் அவளை பலவந்தப்படுத்தி இருக்கான். அந்த பழிய தாங்காம அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்கான். அது தெரியாம நானே அவளை கொண்டுட்டேன் இன்ஸ்பெக்டர், நானே அவளை கொண்டுட்டேன். அப்புறம் அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அவனோட ஒரே வாரிசான ரேகா என் கையில மாட்டிக்கிட்டா. அவளையும் கொன்னாதான் என் வெறி அடங்குன்னு முடிவு பண்ண, என்ன அவளோட வெல்விஷர்னு நம்ப வச்சேன். நான் அவளை காப்பாத்துவேன்னு அவ என்ன நம்புனா, அந்த நம்பிக்கையில பர்த்டே அன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த பங்களாவில தங்க வச்சான். கத்தி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சான். போலீஸ் கிட்ட கூட என்னை பத்தி சொல்லல. இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யூ கேன் அரெஸ்ட் மீ, அரெஸ்ட் மீ.
1: டாக்டர், ரேகா உங்களை பத்தின உண்மையை மறைச்சதுனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா போலீஸால ஒரு சின்ன திருட்ட கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஒத்துழைச்சா தீவிரவாதத்தை கூட ஒழிக்க முடியும். டாக்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
3: வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் டாக்டராக வி சிவகுமார், இன்ஸ்பெக்டராக ஜி அப்துல் ஷெரீப், ரேகாவாக ஆர் சைலஜா, சிவாவாக ஆர் ராமராஜா, காந்தாக ஆர் பாலாஜி, மேஜராக ஏ கந்தன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். அடுத்த

0: உச்சிபட்சி அறிவிப்பு தொடரும்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி and I am Anuja Kumar with the news at 9. The headlines. Lok Sabha discussing bill proposing stricter punishment and setting up of fast track courts in paper leak cases. Government says new legislation reflects resolve to protect students' future. Opposition stresses on wider reforms. Supreme Court orders release of minor students arrested during protests on NEET paper leak issue. Maharashtra, Bihar and Assam orders withdrawal of cases against students.

திரை கானம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாளை இரவு 8:30 மணிக்கு வானொலி நாடக விழா நாடகத்தில் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். இது நமது நிலைய படைப்பு. நாளை இரவு 8:30 மணிக்கு வானொலி நாடக விழாவின் நாடகம் மௌன விரதம். திரைகானத்தில் தொடரும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து, AM ராஜா, P பானுமதி பாடியது.

0: நேரம் 9:40. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரை கானம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்லிருந்து. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 தேதி வந்து தொடங்கும்.

0: போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒன்னில் வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12-digit நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் டூவில் வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் திரை கானத்தில் தொடரும் பாடல் மங்கையர் திலகம் படத்திலிருந்து. ஜிக்கி பாடிய பாடல் இது.

நேர்களை நீங்கள் கேட்டு அந்த பாடல் எஸ் சி கிருஷ்ணன், ஏஜி ரத்னமாலா பாடியது. படம் மக்களை பெற்ற மகராசி. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 9:47. திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நீலமலை திருடன் படத்திற்காக ஜிக்கி பாடியது.

பி சுசீலா குளிர்நேர் பாடிய பாடலை கேட்டோம். படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். நேரம் 9:54. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். திரைகானம். திரைகானத்தில் தொடரும் பாடல் கல்யாண பரிசு படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

வலித்த பாடலுடன் திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை எஸ்கேடி ராஜேந்திரன் அவர்களின் நாகசரை இசை நிகழ்ச்சி கேட்கலாம். கிளாமங்கலம் கே என் ரகுபதி அவர்கள் தபில். தொடக்கமாக நம்பி கெட்டவர் எவரையா எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

அடுத்து வராலந்து கொம்மணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை குஜ்ஜரி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை SKT ராஜேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கிளாமங்கலம் KN ரகுபதி அவர்கள் தவில். நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

கேட்டது.

0: அரங்கிசையில் இதுவரை பட்டுக்கோட்டை எஸ் கே டி ராஜேந்திரன் அவர்களின் நாகசரிசை நிகழ்ச்சி கேட்டோம். கிளாமங்கலம் கே என் ரகுபதி அவர்கள் தபில். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, நாளை அரங்கிசையில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாடல் கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குடல் இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நாளை காலை 10:30 கோபுர வாசலிலே ஒரு பட பாடலாக, கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகும். 10:45 உற்சாக மூச்சம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:59.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் 92, அதிகாரம் இனியவை குரல். தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 பக்தி மாலையில் கே வீரமணி, வின்சென்ட், சித்ரா, திருச்சி எஸ்எம் யூசுப், பி சுசீலா மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7 மணிக்கு கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில் இடம்பெறுபவர் பேபி அனன்யாஸ்ரீ அவர்கள். தொடர்ந்து மதுரை கீதம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 8:30 இன்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். நாளை காலை 9:00 அரங்கிசையில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்க

பார்க்கலாம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 மணிக்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும் பகல் ஒலிபரப்பில், 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் 1, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

தேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் 1. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. நாளை மாலை 5:30 திரை இசை கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாமாலை. 6:40 முல்லை வனத்தில் திரை இசை கேட்கலாம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயல் துறை பேராசிரியர் முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள். நாளை 8:00 மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழாவில் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். இது நமது நிலைய படைப்பு. தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரை கானம் கேட்கலாம். 10:00 அரங்கிசையில் அனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.